0: வெப்பநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இரவு செல்கின்ற பொழுது வீழ்ச்சி ஏற்பட்டுக்கும். நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை 23, புதன்கிழமை 26 டிகிரி செல்சியஸாக கூடப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலும் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்கின்ற எங்களுடைய பக்கத்தினூடாக எங்களை பின்தொடரலாம். அது மட்டுமல்லாமல் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 இது எங்களுடைய அலுவலக தொடர்பு விளக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: முடிஞ்ச தொடுங்கோ இன்றைய நாளிலும் உங்களுக்காக இன்னும் ஒரு தரவோடு வந்திருக்கின்றது. இந்த விடயம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கின்ற போகிறது. அதே நேரம் வந்து இப்படி நடக்கின்றதா என்று சொல்லி என்று உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான நேரமும் கூட அப்படின்னு சொல்ல வேண்டால்
1: முடிஞ்சா தொடங்கல. நாங்க கொண்டு வர கேள்வி எல்லாம் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்யற ஒரு கேள்வியா தான் இருக்குது.
0: பரவாயில்ல, ஒரு ஆளாவது மாறி இருக்கே.
1: சரி, சொல்லுங்க, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க.
0: இல்ல, இன்றும் அப்படியான ஒரு விஷயம் தான் நீங்கள் கேட்க போன்றீர்கள். எனவே பதில் தெரிந்தால் நீங்கள் அடைந்து கொள்ளாம 30 வரை 4 1 6 5 4 4 0 4 0 பதிலிருந்தா கேள்வியை சொல்லுங்கன்னு சொல்ற நீங்க விலை இருந்தது. அதுவே நாங்கள் கேள்விக்கு வரப்போகின்றோம்.
1: இதுதான் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற கேள்வி. 40% கனேடியர்கள் ஒருவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அதை ஒத்திகை செய்து பார்க்கிறார்களாம். அது எந்த நேரம் அப்படின்றதான் நாங்கள் கேட்கிறோம்.
0: நீங்களும் வரலாம். எனவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இப்படியான அந்த கஷ்டமான உரையாடல்கள் அல்லது வாக்குவாதம் அல்லது ஒரு ஒரு சம்பவம் தொடர்பாக ஒருவரோடு பேச போகின்றீர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதை ஒத்திகை செய்து பார்க்கின்றீர்கள் என்று சொல்லப்படுகிறது. சில வேளை உறவுகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேலைத்தளமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பரிச்சயம் இல்லாத ஒருவரோடு பேசுகின்ற விஷயமாக இருக்கலாம். இப்படியான விடயங்களுக்கான அந்த உரையாடல்கள் வந்து அவர்கள் ஒத்திகை செய்து பார்க்கின்ற
1: கனேடியர்கள் ஒருவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அதை ஒத்திகை செய்து பார்க்கிறார்களாம். அது எந்த நேரம் அப்படின்னு கேட்டிருக்கின்றோம். நீங்களும் அழைக்கலாம். 416-554-4004.

0: நேரம் 8:11 கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம்மே. நம்ம ஒரு ஈவினிங் முடிச்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் கேட்ட கேள்வி மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த போகின்றோம். என்ன கேள்வி எப்படி என்றால், 40% கனிதியர்கள் ஒருவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அதை ஒத்திகை செய்து பார்க்கிறார்களாம். அது எந்த நேரம் அப்படி என்றுதான் நாங்களும் கேட்டிருக்கின்றோம். நீங்களும் பதில் தெரிந்தால் அழைக்கலாம். 416-554-0004.
1: நிகழ்ச்சி அணிந்திருக்கிற நேர்களை சந்திக்க போன்றோம். பதிலோடு எங்களுடன் வணக்கம்.
0: என்ன
1: பதில் தர்மசந்திரன்?
2: அடுத்த
0: நேரம் நாங்கள் சந்திக்க போன்றோம். யாரென்று பார்க்கலாம். வணக்கம். தேவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்ல சுமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: முடிவு
1: வரையில
0: கனவுலையும் அப்படியே வந்திருக்கும். கனவுலையும்
3: அவர் அப்படி சொல்லுவார், சும்மா பகுடியா சொல்லுவார்.
1: நித்திரைக்கு போகும் முதல்ல ஜோசிப்பாங்கன்னு சொல்லி சொல்றீங்க இப்ப நீங்க.
3: கேட்க போகும் முதல்ல அந்த படக்கை
1: பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சி ஒண்ணுமைக்கு 8:13, 4:16, 4:00 ஊடாக நீங்கள் மணந்து கொண்டு பதிலை சொல்லலாம். இன்றைய நாளில் முடிஞ்சா துறங்கள் நாங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி,
0: 40% கனேடியர்கள் ஒருவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அதை ஒத்திகை செய்து பார்க்கிறார்களாம். அது எந்த நேரம் அப்படி என்று நாங்கள் உங்களிடம் கேட்டிருக்கின்றோம். அந்த நல்ல நேரம் அது எந்த நேரம் அப்படின்றத வந்து நீங்களும் சுபமுகூர்த்தமான அந்த நேரம் எது என்று தெரிந்தால் அழைத்து சொல்லுங்கள். 416-554-0004.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலச அபிஷேகமும் ஜூன் 3 தேதி மாலை 4 முதல் இரவு 9 வரையும் ஜூன் 4 தேதி காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலச அபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் 3011 மார்க்கம் ரோட் ஸ்கார்ப்ரோ 416-754-7338
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்ப்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10 மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்ப்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
9: நல்ல பாட்டு நல்ல விஷயம் FM 102.7.

0: எட்டு மணி 23 நிமிடம், 17 டிகிரி செல்சியஸ், 18 இப்போ 1 குறைந்திருக்கின்றது. இப்படியே குறைஞ்சு குறைஞ்சு செல்ல போகின்றது. ஆனால் நாளைய நாள் 23 டிகிரி செல்சியஸ் ஆக கொண்டிருப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
1: ராஜ் என்கின்ற ஒரு நேயர் இணைந்து சொல்லிட்டு, தன் வானொலியில கதைக்க விருப்பம் இல்ல, டக்கன்னு சொல்லிட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில சொல்லியிருந்தார். அதாவது வாகனத்தை செலுத்தும் பொழுது இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சஞ்சீவர். ஆனா வாகனத்தை செலுத்தேக்கு இந்த மாதிரி யோசனை வந்தா வாகனத்தை ரோட்ல ஓடுவாரா இல்லடிக்கு வேற எங்கேயாவது கொண்டே வாகனத்தை விட்டுருவாரா சஞ்சீவர்?
0: திருப்பி
2: இன்னும் கொதிக்கும் என்ன தெரியுமோ, தள்ளு புள்ளியார் மாதிரி இருக்கான், ஒரு பதில் கூட சொல்றான்.
1: அந்த அந்த ஒரு ஒரு செகண்ட்ல வந்து மன்னிப்பு கேட்கணும்.
0: இல்ல நல்ல அனுபவம்.
2: ஓ, அதை வச்சிருக்க கூடாது. அதை வச்சிருந்தால் என்ன தெரியுமே, இட் வில் கிரியேட் எ மோர் ட்ரபிள்.
0: உண்மைதான், உங்களையும் தாக்கும் மற்றவர்களையும் தாக்கும். ஆனால் நல்ல அனுபவப்படுறதுக்கு மட்டும் தெரியுது அன்பு. இருந்தாலும் இந்த அன்பு என்ற பேருக்கு முரணா தான் நீங்க விஷயத்த சொல்லியிருக்கீங்க.
2: அநேகமாக ஒரு வீக்ல 4-5 தரம் வந்துவோம் வீட்டுல.
1: சரியான குறைவா இருக்கு.
2: ஓ, வீட்டை விட்டு ஓட முடியுமா?
0: நன்றி நன்றி, வணக்கம். இன்னும் ஒருவரை சந்தித்துக் கொண்டு நாங்களும் பதிலை சொல்ல போகின்றோம். யாரும் பேசலாம், அவங்களோட வணக்கம்.
3: வணக்கம், இது இருக்கு, நான் பபி கழிக்கிறேன்.
1: பபி எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன் பபி. என்ன பதில்?
1: சரியான முறையில நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து பயன்படுத்துறீங்க.
0: கவனச்சிதறல் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ரெண்டு இடங்களை சொல்லி இருக்கீங்க. அப்படியா?
1: 40% கனடியர்கள் ஒருவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட முன்னர் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அதை ஒத்திகை செய்து பார்க்கிறார்களாம். அது எந்த நேரம் எப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கான பதிலை வந்து பல நேர்கள் சொல்லியிருந்தாங்க. வாக் போகேக்கில், அது மட்டுமல்லாமல் வாகனம் செலுத்தும் பொழுது, இப்படி ஏராளமான பதில்கள் வந்திருந்தன சஞ்சீவ்.
0: நிச்சயமாக இதில் உண்மையான பதில் அந்த 40%, அதாவது ஒவ்வொரு இலக்கங்களை தரவுகளை வைத்து தான் நாங்கள் வெற்றியை உங்களை காத்து கொண்டிருக்கணும். இந்த 40% கிணறுகள் வந்து ஒத்துக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்படியான விடயங்களை அல்லது ஒத்திகை செய்து பார்ப்பது அல்லது தங்களோட தலைக்குள்ள வந்து திருப்பி ரீப்ளே பண்ணி பிளே பண்ணி பார்க்கின்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், குளிக்கின்ற
1: நிறுவனத்தினால்
4: தொண்டையில தான் நினைச்சேன்.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பணியாளர் காப்புறுதி திட்டமான இஐ நவீன தொழில் சந்தைக்கு பொருத்தமாக இல்லை என கனேடிய உணவு வங்கி தெரிவித்துள்ளது. நிலையான முழுநேர மற்றும் ஒரே நிறுவனத்தின் கீழான பணியாளர்களுக்கே இஐ பயனளிப்பதாகவும், ஆனால் தற்காலிக பகுதிநேர மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்புகளை நோக்கி கனேடிய தொழில் சந்தை மாறி வருவதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக திருச்சி கிழக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். புதிய தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு 6 மாத கால அவகாசம் தருவதாக கூறிய திமுகவினரால் வெறும் 6 நாட்கள் கூட பொறுக்க முடியவில்லை என அவர் சாடியுள்ளார். திமுக அதிமுகவை தவிர இன்னுமொருவர் வருவதை தடுப்பதற்கு அவ்விரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகளையும் தூர்ந்த சக்தி மற்றும் தீர்ந்த சக்தி என குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் ஆட்சி அமைத்த பின்னரும் திமுகவை விஜய் விமர்சித்து வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கிய பிக்கு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை கண்டித்து வவுனியா மக்கள் இயக்கத்தினால் கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. பிக்குகளுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கும் முயற்சி அவர்களை தப்ப வைக்கும் நோக்கத்தை கொண்டதா எனவும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும்
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு mortgage agent ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
6: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 8:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். நம்ம ஒரு ஈவினிங் இந்த நேரத்தில் நீங்கள் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை கேட்கலாம்.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நம்ம விறுவிறு விளையாட்டுச் செய்திகளில் முதலில் நாங்கள் கிரிக்கெட்டில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். நேற்றைய நாளில் நடைபெற்று முடிந்திருந்த இந்த ஐபிஎல் போட்டியினுடைய இறுதிக்கிண்ணத்தின் பிற்பாடு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒருவர் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த முறை ஐபிஎல்லில் வந்து மறக்க முடியாத ஒருவராக மாறியிருந்தவர் வைபவ் சூரியவம்சி என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சிறந்த வளர்ந்து வரும் வீரர், எமர்ஜிங் பிளேயர், அதே நேரம் சூப்பர் ஸ்ட்ரைக்கர், சூப்பர் சிக்ஸர், ஒரேஞ்ச் கேப், அதிக ஓட்டங்கள் தனிநபராக, அதே நேரம் எம்விபி என்று சொல்லக்கூடிய அதிக மதிப்புமிக்க வீரர் என 5 முக்கிய விருதுகளை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 16 இன்னிங்ஸில் துருப்பெடுத்து ஆடியிருந்தார். 776 ஓட்டங்களை மொத்தமாக அவர் குவித்திருக்கின்றார். 237.30 இருக்கின்றது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எப்படி என்று, அதாவது அடித்தாடுகின்ற அந்த ரேட் என்பது குறிப்பாக ஓட்டங்களை எடுக்கின்ற முறையை பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான ஒரு இடத்தில் அவர் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் 72.6 ஓட்டங்களை இவர் பெற்றிருக்கின்றார். கிறிஸ் கெயில் வைத்திருந்த 59 என்ற சாதனையை முறியடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இப்போது இவரை இந்தியாவினுடைய தேசிய அணியில் உள்வாங்க வேண்டும் அப்படி என்ற கருத்துக்கள் நிலவ ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவினுடைய தேசிய அணியினுடைய முன்னாள் தேர்வு குழுவாக தலைவராக இருந்த MSK பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்திய அணி அயர்லாந்துக்கான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட T20 தொடர் விளையாட இருக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த T20 தொடர் வருகின்ற June 26 ஆரம்பமாகிறது. இந்த அணியில் ஒரு இளம் வீரராக சூரியவம்சியை உள்ளடக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இப்போது இந்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இதேவேளை 44 வயதான செரீனா வில்லியம்ஸ் அவர்கள் மறுபடியும் போட்டிகளுக்கு தயாராகுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலகின் தலைசிறந்த டென்னிஸ் வீராங்கனைகள் ஒருவராக இருக்கின்றவர் செரீனா வில்லியம்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. குயின்ஸ் கிளப் இந்த மாத இறுதியில் இடம்பெற காத்திருக்கிறது. இந்த போட்டிகளில் இவர் விளையாடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. 23 கிராண்ட்ஸ்லம் பட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 27 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக டென்னிஸ் விளையாட்டுகளில் ஈடுபடுவென்று ஒருவராக இருக்கின்றார். இந்நிலையில் தான் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்தின் பின்னர் இந்த உமன்ஸ் டபுள் குயின்ஸ் கிளப்புக்காக விளையாடுவார் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிரிக்கெட் கனடாவினுடைய தேசிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு எதிராக ICC சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை சில நிபந்தனைகளை விதித்து இப்போது அவற்றை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தினால் இந்த சஸ்பெண்ட் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கனடாவினுடைய மெம்பர்ஷிப் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் கெனேடிய வீரர்கள் இதனால் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக கனடாவினால் விளையாடப்படுகின்ற அல்லது கெனேடிய அணியினால் மேற்கொள்ளப்படுகின்ற சில போட்டிகளுக்கான அனுமதியையும் ICC வழங்கியிருக்கிறது. காரணம், அண்மையில் CBC ஊடகம் வெளியிட்டிருந்த கரப்ஷன் கிரைம் அண்ட் கிரிக்கெட் என்கின்ற இந்த டாக்குமெண்ட்ரி இதனை மையப்படுத்தியதாக சில கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் கரப்ஷன் தொடர்பாக கிரிக்கெட் கனடாவில் தொடர்ந்து வருகின்ற இந்த முறைகேடுகள் தொடர்பாகவே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என சொல்லியிருக்கின்றார்கள். கிரிக்கெட் கனடாவை பொறுத்தவரையிலும் இந்த நிதியினை, அவர்களும் இருக்கின்ற ஃபைனான்ஸ் ரிசோர்ஸை வந்து கையாளுவதற்கும் வந்து ICC தடை விதித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஃபீவா உலகக்கிண்ண போட்டிகள் தயாராக போன்றன. இந்த உலகக்கிண்ண போட்டிகளுக்கான அணி வீரர்கள் வெளியாகி வருகின்றது. அர்ஜென்டினா மெஸ்ஸி தலைமையிலான அணி வீரர்களை அறிவித்திருக்கின்றன. குறிப்பிடத்தக்கது. மறுமுனையில் தமிழ் பூர்வீகத்தை, அதுவும் இளத்தமிழ் பூர்வீகத்தை சார்ந்த ஒருவர் ஆஸ்திரேலிய அணியில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். மிக பரவலாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தவர் உலகக்கிண்ண அரங்கில் முதன்முறையாக தமிழர்கள் சார்பில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு வீரராக இவருடைய பெயர் இப்பொழுது பதிவாகி இருக்கின்றது. நிஷான் வேலுப்பிள்ளை ஆஸ்திரேலிய அணியினுடைய முன்கல வீரராக இருக்கின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கால்பந்தாட்டு வீரர் இவர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவினுடைய இந்த வீரர்களுடைய பெயர் வெளியாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் வந்து அதில் குழாமில் ஒருவராக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். இந்த முறை உலகக்கிண்ண போட்டியில் ஆஸ்திரேலியனில் கலந்து கொண்ட ஒருவராக இவர் களமாடுவார் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவருக்கான வாழ்த்துக்களும் இப்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. 8:50 அது இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் கேட்டிருந்தோம்.

0: நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. நாங்கள் விளமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். அந்த வகையில் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: இப்போது 17 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. அதே நேரம் இரவு பொழுது எட்டுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலையில் வீழ்ச்சி ஏற்படுகின்றது. 11 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கப் போகின்றது. காலை 15, நாளை மதியம் 24 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த இரவு காற்றில் இருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: என்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே
1: செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நன்றி நேர்களே, வணக்கம்.

0: உங்கள் இஷ்டம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
7: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: East FM
1: 102.6. Listen up, everybody. Munda Sandhu on the air.

listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it up.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
3: கலர் ரிப்பன்,
2: சுரேஷ்,
3: சங்கீத மேகம்,
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
1: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
1: 416-457-0651. Some conditions may apply.
7: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ் களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
9: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
10: தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28ஆம் தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514. 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. camsonics.com.
7: The station with the best music.
8: It's East FM. It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோடு, மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
7: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்,
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Centre, 20 Torham Place, Brighton Convention Centre, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Centre, Brighton Convention Centre. எப்பவுமே ஒரு படி மேல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
5: Easy, tune பண்ணுங்க. East FM 102.7. East FM 102.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா May 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, June 5 வெள்ளி மாலை சப்பரம், June 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், June 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து June 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, June 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356560.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேர்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்க்வெட் அண்ட் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
6: திசையெங்கும் கேட்கும் இசை East FM. EastFM.ca. EastFM.ca.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 மாலை 4 முதல் இரவு 9 வரையும் ஜூன் 4 காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-754-7338, 416-754-7338.
2: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
4: செய்யலாம்.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
10: Easy ஆ டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: விவாகா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொரண்டோ
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ,
9: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொரண்டோ.
10: அழகு அழகு 6477873784.
11: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
12: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

Hey, hey, hey.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள், உதட்டிலே புன்னகை, உள்ளத்தில் இருந்து வருகின்ற தேன் போன்ற இனிமையான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தாத எண்ணங்கள் என்றென்றும் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பூமியை பகிர்ந்து வாழ்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாமே இணைகிற போது வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும்.

இந்த நகரத்திலே பணியாற்றுகின்ற துப்புரவு தொழிலாளர்கள். அவர்கள் இந்த நகரத்தை மிக தூய்மையாக வைத்திருப்பதால் தான் எம்மால் அதனை சொர்க்கமாக உணர முடிகிறது. ஆகவே அந்த தொழிலாளர்களுக்கு நமது மனதால் நன்றி சொல்வோம். இந்த நகரம் சிறப்பாக இயங்க பணியாற்றுகிற அத்தனை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அத்தனை துறை சார்ந்த விற்பனர்களுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

புலரும் பொழுதில் இணைந்திருக்கின்றோம். செய்யக்கூடியதை சொல்வோம், சொல்லிய வார்த்தைகளை பின்வாங்காமல் செய்து நிறைவேற்றுவோம். அது அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கட்டும்.

அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியின் அனைத்து உயிர்களும் கொண்டாடும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.

இந்த உலகில் நாம் எம்மால் என்ற பணி தொடர்வோம், எம்மால் முடிந்த தானம் தர்மம் செய்வோம், எம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம். இந்த உலகில் இருக்கின்ற அத்தனை பேரும் இயவாக இணக்கமாக இருப்பதிலே மிக மிக மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம்.

0: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள்.
1: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார். நம் துயரங்களை துடைக்க பிறந்துள்ளார். நம் பாவங்களை மன்னிக்க பிறந்துள்ளார். நமது சுமைகளை தாங்க பிறந்துள்ளார். நமக்கு நல்வாழ்வளிக்க பிறந்துள்ளார். நம்மை மகிழ்விக்க பிறந்துள்ளார். நமக்கு வழிகாட்ட பிறந்துள்ளார். நம்மீது அன்பு செய்ய பிறந்துள்ளார். நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒன்றாக, மனிதனாக பிறந்துள்ளார். அந்த தெய்வீக குழந்தையை வாழ்த்தி வணங்கி வரவேற்போம். நமது இல்லங்களில், நமது உள்ளங்களில் ஏற்று அளவிலா இன்பம் காண்போம். தெய்வமே குழந்தையாகி, குழந்தையே தெய்வமாகி, பெங்களூர் விவேக நகர் குழந்தையேசு திருதலத்தில் வீற்றிருக்கும் குழந்தையேசுவை ஆராதனை செய்து ஆனந்தமடைவோம். வாருங்கள்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஸ்டெஃப் 102.7 காசலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாடு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃப் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி, இனிமையான காலை வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 17 பாகி செல்சியஸ் 17 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரகாசமாக சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக 24 பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலை பார்த்துவிடலாம். நாளை 26 பாகை செல்சியஸோடு பிரகாசமான சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வியாழக்கிழமை 23 பாகை செல்சியஸ், வெள்ளி 29 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளி இரவு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமை முழுவதும் மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 23 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செல்சியஸ், லேசான மழைத்துறலோடு கூடிய நாளாக இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும் செவ்வாய் 22 பாகை செல்சியஸ் கொண்டதாகவும் இருக்கும். எதிர்வரும் புதன்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. 24 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
1: காற்றில் பரவும் இசை போல
0: ஈஸ்ட் எஃப்எம். 7:08, இது குட் மார்னிங் கனடா.

அமெரிக்க ஜனாதிபதியின் வர்த்தக ஆலோசகரை சந்திப்பதற்காக கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சரான டொமினிக் லீ பிளாங்க் தனது அமெரிக்க சகாவை சந்திப்பதற்காக இன்றைய தினம் வாஷிங்டன் பயணமாவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் உடனான சந்திப்பில் அமைச்சருடன் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளரான ஜெனிஸ் சாரெட் கலந்து கொள்வார் என டொமினிக் லீ பிளாங்கின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். குஸ்மா என பரவலாக அறியப்படும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தின் மறு ஆய்விற்கு முன்பாக ஒட்டாவா மற்றும் வாஷிங்டன் இடையிலான அதிகாரப்பூர்வ வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படாத நிலை தொடர்ந்தும் நீடிக்கிறது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் சுங்க வரிகளை விமர்சித்ததை மேற்கோள் காட்டிய ஆன்டாரியோ அரசின் விளம்பரம் ஒன்றினால் ஆத்திரமடைந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டு கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தினார். இன்று வரையில் அது மீட ஆரம்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சரின் அமெரிக்க விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கனடாவின் பொருளாதார நிலை குறித்து அவசர விவாதம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்ற கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவரின் கோரிக்கை அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பொருளாதார நிலை குறித்து அவசர விவாதம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என பியர் பொலிவியர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். அந்த கோரிக்கையினை சபாநாயகர் பிரான்சிஸ் ஸ்கலாப்ஜியா நிராகரித்தார். இந்த நிலை குறித்து அறிந்ததிலிருந்து பிரதமர் எதுவும் பேசவில்லை என பிய பொலிவியர் திங்கட்கிழமை தெரிவித்தார். கனேடிய பொருளாதார மந்தநிலைக்குள் சரிந்துள்ளது என கனேடிய புள்ளி விவர திணைக்கிடம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையின் பின்னர் ஊடகங்களிடமிருந்தோ அல்லது சபையின் கேள்விகளுக்கோ மாக்காணி பதிலளிக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. தொகுதி மக்களின் அனுமதியின்றி கட்சி தாவுவதை தடை செய்ய NDP முயல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களின் ஆதரவை பெறாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுவதை தடை செய்யும் சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தப் போவதாக NDP நாடாளுமன்ற உறுப்பினர் டான் டேவிஸ் அறிவித்துள்ளார். இதுகுறித்த அறிக்கை ஒன்றினை அவர் நேற்று வெளியிட்டார். அண்மைய மாதங்களில் பிரதமர் மாக்காணி அரசாங்கத்தை வலுப்படுத்தி லிபரல் கட்சி பெரும்பான்மை பெற உதவிய கட்சி தாவல்களை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இது அமைகிறது. மாக்காணி அரசாங்கம் 5 மாதங்களில் 5 கட்சி மாறியவர்களை ஈர்த்துள்ள நிலையில் இந்த முயற்சியில் NDP ஈடுபட்டுள்ளது. தனிநபர் சட்டமூலங்கள் என அழைக்கப்படும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சட்டமூலங்கள் அரிதாகவே நிறைவேற்றப்படும். அவை குறித்து கவனத்தை ஈர்க்கும் நிலை காணப்படுகிறது. கட்சி தாவியர்களை தமது புதிய கட்சியின் சின்னத்தின் கீழ் மீண்டும் போட்டியிட கட்டாயப்படுத்தும் நோக்கில் நாடாளுமன்ற சட்டத்தை திருத்துவதற்கான முதல் முயற்சி இதுவல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயத்தில் டான் டேவிஸ் எடுத்த முன்னைய முயற்சிகள் சட்டமாக ஏற்றப்பட தவறியமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் NDP தலைவர் ஆவி லூயிஸ் கட்சி தாவலுக்கு எதிரான கட்சி நீண்டகால நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளித்தார். கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்தில் இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. ட்ரோண்டோவின் மேற்கு பகுதியில் 2 TTC பேருந்துகள் ஒன்றோடொன்று மோதியதில் 13 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வெஸ்டர்ன் ரோட் மற்றும் லோரன்ஸ் அவென்யூவிற்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றது. இதில் உயிராபத்தான காயங்கள் எவருக்கும் ஏற்படவில்லை என்றும் 16 வயதுடைய சிறுவன் ஒருவனும் 12 பெரியவர்கள் உட்பட 13 பேர் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து தற்போது தம்மிடம் தகவல்கள் இல்லை என ட்ரோண்டோ காவல்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்கள் கனடாவிற்கு இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 2900 சீன தயாரிப்பு மின்சார வாகனங்கள் கனடாவிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. சீனாவிலிருந்து மின்சார வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட முதல் மாதம் மே என கனேடிய வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மே மாதத்தில் 2910 வாகனங்கள் கனடாவை வந்தடைந்ததாகவும் மேலும் பல வாகனங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மாக்காணி சீனாவிற்கான பயணத்தை மேற்கொண்ட போது பல்லாயிரக்கணக்கான வாகனங்களை குறைந்த கட்டணத்தில் கனடாவிற்குள் அனுமதிக்க ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2024 சீனா மின்சார வாகனங்கள் மீது 100% வரியினை கனடா விதித்திருந்தது. ஆனால் இப்போது ஆண்டுதோறும் 49,000 வரையிலான சீன மின்சார வாகனங்களை 6.1% வரியுடன் கனடாவிற்குள் கொண்டுவரலாம் என புதிய ஒப்பந்தம் தெரிவித்து நிற்கிறது. கனடா 6 மாதத்திற்குள் அதிகபட்சமாக 24,500 வாகனங்களுக்கான ஒதுக்கீட்டை விதித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்காலிக ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக கனடா போஸ்ட் ஊழியர்கள் வாக்களித்துள்ளார்கள். 85.9% கனடா போஸ்ட் ஊழியர்கள் தற்காலிக ஒப்பந்தத்தை ஏற்க வாக்களித்தனர். 55,000 தபால் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனேடிய தபால் ஊழியர் சங்கம் இந்த அறிவித்தலை வெளியிட்டது. 86% கிராமப்புற புறநகர் தபால் ஊழியர்கள் ஒப்பந்தத்தை ஏற்க வாக்களித்ததாகவும் 89% நகர்ப்புற ஊழியர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்ததாகவும் தொழிற்சங்கம் தெரிவித்தது. கனடா போஸ்ட் நிறுவனத்திற்கும் தபால் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கத்திற்கும் இடையில்
பல ஆண்டுகளாக நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த வாக்கெடுப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. டிசம்பர் 2025 எட்டப்பட்ட தற்காலிக ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பதற்கு தங்கள் உறுப்பினர்கள் பெருவாரியான ஆதரவை வழங்கியதாகவும் தொழிற்சங்கம் அறிவித்தது. 3.5 மில்லியன் டாலர் மதிப்புள்ள போலி கால்பந்து சீருடைகளை டொரண்டோ காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கனேடிய வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான போலி கால்பந்து சீருடைகள் பறிமுதல் செய்யப்பட்டமை இதுவே முதல் தடவை என கூறப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 3.5 மில்லியனுக்கும் அதிகமான பொருட்கள் மீட்கப்பட்டன. மிசிசாகா நகரில் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் பொருட்கள் இருப்பதாக மே 12 தமக்கு தகவல் கிடைத்ததாக பல ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். 2 வாரங்களுக்கு பின்னர் காவல்துறை அங்கு ஒரு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஃபைஃபா, நைக்கி, அடிடாஸ், பூமா முத்திரைகள் பொறிக்கப்பட்ட 13,000-க்கும் அதிகமான போலி கால்பந்து சீருடைகள், கொடிகள், 2 போலி ஃபைஃபா உலகக்கிண கோப்பைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுவும் மில்டன் நகரைச் சேர்ந்த 41 வயதான ரமி ஜேபர், மிசிசாகாவைச் சேர்ந்த 62 வயதுடைய வலித் சர்ஹான் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:20 நிமிடம்

0: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் 8 வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன். டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: RKS Salon வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS Salon தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே June 1st மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Salon and Barber Shop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Chinese Cultural Center முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இலங்கை செய்திகள். செமினி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட ஆய்வுப் பணிகளின் இரண்டாம் பகுதி ஆய்வு நடவடிக்கைகள் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டதாகவும் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செமினி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட ஆய்வுப் பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்த நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி வரையில் 12 நாட்கள் அகழ்வுப் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் 9ஆம் தேதியுடன் அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புதைகுழி பகுதிக்குள் சித்தல் தேங்காய் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில எண்புக்கூடுகள் இனம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்து அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அவற்றை அடையாளப்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் 13 நாட்களில் 22 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதைகுழிக்குள்ளிருந்து மூக்குத்தி, நாணய குச்சிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வலையல் துண்டு உள்ளடங்களாக 17 பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செம்மணி புதைகுழியில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் 262 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஈழத்தமிழினம் குன்றடிக்கப்பட்ட இறுதிப்போரின் போது சர்வதேச விதிகளை புறந்தள்ளி சீனா எவ்வாறு ஆயுத விற்பனை சந்தை போல் செயல்பட்டது என்பதை இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஜெனாத் கொலம்பகே பகிரங்கமாக ஏற்றுக் கொண்டுள்ளார். கொழும்பு பண்டர்நாயக்க சர்வதேச கல்வி மையத்தில் அண்மையில் உரையாற்றிய அவர், 2006 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் காலி துறைமுகங்களில் சீனா தனது சொந்த பாதுகாப்பு ஆயுத கிடங்குகளை அமைத்திருந்ததாக தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பத்திரத்துடன் அங்கு சென்று தமக்கு தேவையான பேரழிவு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் உடனடியாக அவற்றை பயன்படுத்தியதாகவும் அதற்கான பணத்தை பின்னரே செலுத்தியதாகவும் அவர் கூறினார். மொழிவாய்க்காலில் தமிழ் மக்களின் உடல்கள் சிதறிக் கொண்டிருந்த போது ஆயுத விநியோகம் செய்த அதே சீன நிறுவனங்கள் போர் முடிந்த மறுதினம் கட்டுமான நிறுவனங்களாக மாற்றமடைந்ததாகவும் இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஜெனாத் கொலம்பகே சுட்டிக்காட்டினார். தென்னிலங்கையை தனது கடன் பொருட்கள் வீழ்த்திய சீனா தற்போது மின் அதிகார அரசியல் ஊடாக வடக்கு கிழக்கின் கடல் வளங்களையும் நிலப்பரப்புகளையும் கைப்பற்ற தந்திரமான நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாக தமிழ் தேசிய ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் மருதுரிமைகள் பேரவையில் தமிழர்களுக்கான நீதியை தடுத்து நிறுத்தும் சீனா வாழ்வாதார உதவிகள் என்ற போர்வையில் தமிழ் மக்களின் அரசியல் விழிப்புணர்வை வழங்கெடுக்க முயன்று வருவதாகவும் இந்த சதிவலை குறித்து தமிழ் சமூகம் வெளிப்படைய வேண்டுமெனவும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. லலித் குகன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் காணொலி வாயிலாக சாட்சியம் அளிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவிற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது கோட்டபாய ராஜபக்சே சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்திற்கும் வடமாகாண ஆளுநருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என வடமாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சமூகத்தில் எழக்கூடிய தேவையற்ற உகங்களை தவிர்க்கும் பொருட்டும் உண்மை நிலைத்தன்மை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலும் ஆளுநர் செயலகத்தால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக ஆளுநர் செயலகத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் உயர்நீதிமன்றத்திலிருந்து பதுளை சிவில் மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஏஜி அலெக்ஸ் ராஜா கடந்த 31ஆம் தேதி முதல் இடமாற்றம் செய்யப்பட்டார். நீதிபதியின் இடமாற்றம் அரசியல் அழுத்தம் காரணமாக இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் வடமாகாண ஆளுநர் அரசாங்கத்தின் அமைச்சர் உட்பட சில அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு தலையீட்டை நாடியதாகவும் நாம் நம்பத்தகுந்த முறையில் அதனை அறிந்துள்ளதாகவும் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து ஆளுநர் செயலகம் அறிக்கை ஒன்றின் மூலம் விளக்கம் அளித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறை தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. வெசாக் பௌர்ணமி பண்டிகையை முன்னிட்டு சிங்கள மாணவர்களினால் பல்கலைக்கழக வளாகத்தினுள் வெசாக் கூடுகள் அமைக்கப்பட்டு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட விசா கூடுகள் நேற்று முன்தினம் இரவு இனம் தெரியாதோரால் சேதமாக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து பல்கலைக்கழக மாணவர்களினால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. மாணவர்கள் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோப்பாய் காவல்துறை தடயங்களை சேகரித்ததோடு விசா கூடுகளை சேதப்படுத்திய நபர்களை கண்டறிவதற்காக தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதேவழி பல்கலைக்கழக நிர்வாகமும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. தமிழ் சிங்கள மாணவர்களிடையே இன முரண்பாட்டை ஏற்படுத்தவே இவ்வாறான நாசகரமான செயல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பலரும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை முன்னோக்கி கொண்டு செல்லும் நோக்கில் அரச நிறுவனங்களில் நிறுவப்பட்டுள்ள உள்ளக விவகார பிரிவுகளின் செயற்பாடுகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டுத் திட்டத்திற்கமைய இலங்கை சுங்கம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் மதுபரி திணைக்களம் ஆகிய வருமானம் ஈட்டும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலாளர் நந்திகசனத் குமநாயக்கவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த நிறுவனங்களின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் நேர்மையான கலாச்சாரம் ஒன்றை உறுதிப்படுத்துவதற்கும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த நிறுவனங்களில் தொடர்ந்தும் நேர்மையான கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்காக எதிர்காலத்தில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திமா விக்ரமசிங்கே, சுங்கப்பணிப்பாளர் நாயகம் WSK லியனகமே, உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் RPH பெர்னாண்டோ, மதுவரி ஆணையாளர் நாயகம் NPN பேமரட்ன உட்பட குறித்த நிறுவனங்களின் உள்ளக விவகார பிரிவுகளின் பிரதானிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
1: கழிவுகள்
0: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் ட்ரோன்ஜோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 11 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
7: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
8: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின். 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
9: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:54 இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் அதிவேகமாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவின் மூலம் வெளிப்படுத்தியுள்ள இந்த கருத்துக்கள் முன்னதாக வெளியான செய்தி ஒன்றுக்கு முரண்பாடானதாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு தெஹ்ரான் தீர்மானித்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஈரான் தரப்பிலிருந்து இதுவரையில் உத்தியோகபூர்வமான கருத்துக்கள் வெளியிடப்படாத நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையில் ஒரு பகுதி நேர போர் நிறுத்தத்தை லெபனான் அறிவித்துள்ளது. நாட்டை தொடர்ந்து பேரழிவுக்குள்ளாக்கி பரந்த பிராந்திய ஸ்திரத்தன்மையின் மீனை தூண்டிவரும் மோதலில் பதற்றத்தை தணிப்பதற்கான ஒரு தற்காலிக முயற்சியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பு வெளியான பின்னரும் கடத்தில் யுத்தம் தொடர்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த உடன்பாடு யுத்தத்திற்கு முழுமையான முற்றுப்புள்ளி வைப்பதாக அமையாது என கூறப்படுகிறது. மாறாக ஹிஸ்புல்லாவின் ஆதிக்கத்துடன் பெருமளவில் தொடர்புடைய பகுதிகளான பெய்ரூட் மற்றும் தெற்கு புறநகர் பகுதிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய பகுதி மீதான தாக்குதல்களை குறைக்கும் அல்லது இடைநிறுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் வாஷிங்டனில் உள்ள லெபனான் தூதரக தகவல்கள் இந்த விடயத்தை வெளிப்படுத்திய போதிலும் தாக்குதல்கள் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட இரண்டு எறிகணைகளை தாம் இடைமறித்ததாகவும், இதனால் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் முழுவதும் பல்வேறு நகரங்கள் மீதும் ரஷ்யா இரவிரவாக தாக்குதல்களை நடத்தியதாகவும், இதில் 5 பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டினிப்ரோவில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 16 பேர் காயமடைந்ததாகவும் யுக்ரைன் அறிவித்தது. இன்று அதிகாலை நடத்தப்பட்ட ரஷ்யாவின் தாக்குதல்களைத் தொடர்ந்து கீவ் நகரில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்களை அடுத்து நகரின் மையப்பகுதியிலிருந்து பெரும் புகை மண்டலங்கள் எழுந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகரில் தஞ்சமடைந்தனர். யுக்ரைனின் பெரும்பாலான பகுதிகளில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. யுக்ரைன் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள லுனாஸ்க் பகுதியில் உள்ள ஒரு தங்க விடுதி மீது கடந்த மாதம் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலாக யுக்ரைன் மீது திட்டமிட்ட தாக்குதல்கள் தொடுக்கப் போவதாக மாஸ்கோ கடந்த வாரம் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது பிறரோடு எங்களை ஒப்பிட்டு எம்மை நாமே தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. இது எமது திறமைகளை குறைப்பதோடு எங்களை வெற்றியை நோக்கி பயணிக்க முடியாமல் தடுத்து விடுகிறது. தன்னம்பிக்கை குறைவு என்ற எண்ணம் அதிகரிக்கின்ற போது அது எளிதில் வளர்ந்து எங்களுடைய செயலை, எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய மனநிலையை தொடர்ச்சியாக பாதிக்க தொடங்குகிறது. இந்த தாழ்வு மனப்பான்மை எங்களுக்குள் அடிக்கடி வந்து நிற்பதற்கு காரணம் நாம் எம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்வதுதான். உண்மையில் இந்த உலகத்தில் வாழும் நாம் அனைவரும் தனித்துவமானவர்கள், யுனிக்கானவர்கள். யாருக்கும் யாரும் நிகரில்லை. ஒவ்வொருவரிடமும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை எங்களுடைய மனதில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எங்களுடைய திறமைகளை நம்புவோம். நாம் வலிமையானவர்கள், திறமைசாலிகள். எங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடி எங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறப்பை உணர்வதே தாழ்வு மனப்பான்மையை தொலைப்பதற்கான ஒரு வழி. தாழ்வு சிக்கலை குறைப்போம், நம்பிக்கையான வாழ்க்கையை வாழ்வோம். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்டிஃபம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 17 பாகி செல்சியஸ் 17 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரகாசமாக சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக 24 பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலை பார்த்துவிடலாம். நாளை 26 பாகை செல்சியஸோடு பிரகாசமான சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வியாழக்கிழமை 23 பாகை செல்சியஸ், வெள்ளி 29 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளி இரவு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமை முழுவதும் மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது.

0: வாருங்கள். அமெரிக்க ஜனாதிபதியின் வர்த்தக ஆலோசகரை சந்திப்பதற்காக கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சரான டொமினிக் லீப்ளாங்க் தனது அமெரிக்க சகாவை சந்திப்பதற்காக இன்றைய தினம் வாஷிங்டன் பயணமாவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் உடனான சந்திப்பில் அமைச்சருடன் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளரான ஜெனிஸ் சாரட் கலந்து கொள்வார் என டொமினிக் லீப்ளாங்கின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். குஸ்மா என பரவலாக அறியப்படும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தின் மறு ஆய்விற்கு முன்பாக ஒட்டாவா மற்றும் வாஷிங்டன் இடையிலான அதிகாரப்பூர்வ வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படாத நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் சுங்க வரிகளை விமர்சித்ததை மேற்கோள் காட்டிய ஆன்டாரியோ அரசின் விளம்பரம் ஒன்றினால் ஆத்திரமடைந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடந்த ஆண்டு கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தினார். இன்று வரையில் அது மீண்டும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சரின் அமெரிக்க விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. செமினி மருத புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பகுதி அகழ்வு நடவடிக்கைகள் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டதாகவும் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செமினி மருத புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்த நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் 9ஆம் தேதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புதைகுழி பகுதிக்குள் சித்தல் தேங்காய் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில எண்புக்கூடுகள் இனம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்து அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அவற்றை அடையாளப்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் 13 நாட்களில் 22 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதைகுழிக்குள்ளிருந்து மூக்குத்தி, நாணய குச்சிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்கலாக 17 பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி செம்மணி புதைகுழியில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் 262 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் அதிவேகமாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவின் மூலம் வெளிப்படுத்தியுள்ள இந்த கருத்துக்கள் முன்னதாக வெளியான செய்தி ஒன்றுக்கு முரண்பாடானதாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு தெஹ்ரான் தீர்மானித்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஈரான் தரப்பிலிருந்து இதுவரையில் உத்தியோகபூர்வமான கருத்துக்கள் வெளியிடப்படாத நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார்.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
2: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 6478523141.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
4: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள். June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
5: செய்யலாம்.
6: ரோஜ் ரிவர் சுக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜெக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
7: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
9: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோபே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
10: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன், 416-560-4351, கவிதா, 647-638-8427.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவுகள் நிறைவேறாமல் போகும் போது அவர்களுக்குள் கவலை தோன்றுகிறது. கவலையற்ற வாழ்வு வேண்டும் என்பது மனிதனின் பேரபாவாக இருக்கிறது. ஆனாலும் கனவு காண்பதை மனிதர்கள் குறைப்பதே இல்லை. கனவுகளை கண்டடைவதும் கனவுகளை வெற்றி கொள்வதும் வாழ்வின் மகிழ்ச்சியை தேடி அடைவதும் மிக மிக முக்கியமானது. இது குறித்து பேசுகிறார் ஸ்ரீ ஆசாஞ்சி. கேட்டு பார்ப்போம்.
1: இந்த உலகத்தில் தப்பு பண்றோம்னா நாலேஜ் இல்லாதவங்க கிடையாது. எவ்வளோ பேர் என்கிட்ட வராங்க, குருஜி நான் இங்கே போய் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் போனேன், இங்கே போன அங்கே போனேன், எனக்கு சிரிப்பாக இருக்கும், நீ போன சைக்காலஜி டாக்டர்லாம் என்கிட்ட தான் வந்து உக்காந்துருக்கான். இல்லை நான் உண்மையாக தான் சொல்லுவேன், அவங்கள நான் குறை சொல்லலை. அப்போ ஃபர்ஸ்ட் எட்ட சூஸ் டிசிப்ளின் ஓவர் இன்னொன்று டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன், செகண்ட் சூஸ் ப்ராக்டிஸ் ஓவர். இப்போ கடவுள் சொல்கிறா, நவ் ஆட்டோமேட்டிக்லி யூ நோ வாட் யூ ஹவ் டன், காட் வில் சூஸ் பீஸ் ஓவர் பெயின் ஃபார் யூ. அவ்வளோதான், நிம்மதி உனக்கு ஒரு வழி வர. ஏன் எல்லாருக்கும் இறைவன் இருக்கான், டிவைன் கிரேஸ் இஸ் அவைலபிள் எவ்ரி டைம் வித் எவ்ரி ஒன். பட் வாட் மேக்ஸ் யூ டு அச்சீவ் கிரேட்னஸ், நாட் த டிவைன் கிரேஸ். அந்த டிவைன் கிரேஸ் எல்லாருக்கும் இருக்கு, இறை அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த டிவைன் கிரேஸ் கிரேட்னஸ் எப்ப தெரியுமா மாறும், இந்த டிசிப்ளின் தான் அதோட பிரிட்ஜ். அப்ப நோக்கம் துணிவு தரும், ஞானம் தெளிவு தரும், தியானம் யோகம் தரும், டவுட்டே இல்ல, ஒழுக்கம் ஒன்றே உன் உயர்வு தரும். இதை உணர்ந்தவன் வாழ்க்கை நிச்சயம் வரும். அவ்வளவுதான். அப்ப நான் இதை இன்சிஸ்ட் பண்ண என்ன காரணம், அங்க வர ஹாப்பினஸ்க்கு கடவுள் ரெண்டு இடத்துல வாழ்க்கையை வரம்ன்றாரு. எங்க வரும், ஒன்னு இங்க வரம்னாரா, இன்னொன்னு இருக்கிறதுலே பெரிய ஒழுக்கம், குல ஒழுக்கம் சிவ ஒழுக்கம் கூட கிடையாது. என்னையா என்ன எப்படி சொல்றீங்க? ஆமா, சிவ ஒழுக்கம் வரம் போறோம்னா ஃபாலோ பண்ணிடலாம், ஆமா சிவாயப்பா ஓகேப்பா. ஆனா குல ஒழுக்கம் உன் குடும்பத்தை முன்னின்னு காக்கும், நீ எதிர்பாராத இடத்துல வரும். நீ படிச்ச பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே இன்விசிபிள், இறைவன் விசிபிளா இருப்பானா? இருப்பானா? இந்த உடம்புக்கு உணர்வு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னா இந்த கண் உங்களை பார்க்கல, இந்த கை உங்களை பார்க்கல, யாருக்காவது புரியுதா? இந்த கையை நான் பார்க்கறமா, நான் கையை பார்க்கறேன்னா கை என்ன பார்க்குதா? அப்ப இந்த ரெண்டுத்துல யாரு எக்ஸ்பீரியன்ஸர்? சத்தியமா கை கிடையாது. இந்த கை சொல்றான், என்னப்பா தாடி கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு, எப்படி இருக்கு தக்கு முடிய மாட்டேன்னு சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, இந்த கை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா, இந்த கையை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனா, உணர்ந்துரு. உன் பதவி பணத்தோட ஞானம் முக்கியம். அது எதிரமா முதல் ஞானம், யுவர் பாடி இஸ் நாட் எக்ஸ்பீரியன்சிங் எனி திங் அப்பா, பட் வித்வுட் த பாடி யூ கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி திங். நல்லா கவனிங்க. சரி, கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் எப்படியாவது உங்களுக்கு அதை கடத்தி ஆகணும். எனக்கு இன்னும் 15 minutes தான் அவைலபிள். அந்த 15 minutes நான் இப்போ கொண்டு போகிற ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? யாருக்கு எதுவும் பிரைம் மினிஸ்டர் கால் சீஃப் மினிஸ்டர் கால்லாம் கிடையாது. ஏன்னா இந்த டிவைன் கால் வரும்போது நான் நேச்சர்ஸ் காலையே கண்ட்ரோல் பண்ணி சொல்லுவேன்னா. ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த சிரிப்பை இங்கிலேருந்து நீங்கள் அடுத்த 48 நாளைக்கு கஷ்டப்பட்டா சிரிச்சணும். ஏன் நான் சொல்கிறேன் கேளு, நீ சிரிக்காமல் இருக்கும்போது ஒன்று நீயே கேளு, நான் ஏன் சிரிக்கலை? ஒன்று பண கஷ்டம், இல்லை மன கஷ்டம், பரவாயில்ல இருக்கட்டும். சார் சிரிக்கிறதால இது தீரப்போகுதுன்னா வாங்க எல்லாம் 5-star ரூம் போட்டு 1 வருஷம் சோகமாக இருப்போம். வசதி இருந்தால் 2 வருஷம் சோகமாக இருப்போம். 2 வருஷம் சோகமாக இருக்கட்டும், உன் பிரச்சனை தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறியா? கடவுள் அதான் சொல்கிறான், என்னென்ன நடக்கட்டும், உனக்காக உன்னை தவிர்த்து இந்த உலகத்தில் எவனும் வந்து நிற்கவே போகிறதில்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். குறிச்சி அப்போ யார்கிட்ட பழகாமல் இருக்க முடியுமா? பழகு, ஆனால் எவனையும் நம்பாத. லவ் எவ்ரி ஒன், ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், ட்ரஸ்ட் நோ ஒன், நாட் ஈவன் யுவர் பேரண்ட். இது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் உணர்ந்தாகும். நான் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லலை, ஆனால் நம்பிக்கைன்ற வார்த்தை இறைவனுக்கு மட்டும்தான் உறுத்தானது. இப்போ உங்கள் லைஃப்பில் கன்வர்ஷன் இருக்காது, இல்லை என்ன பண்ணுங்க குருஜி, நான் கிறிஸ்டினாக இருந்தேன், இங்கே வந்து நிறைய பேர் குருஜி நான் இனிமேல் சிவபக்தனாக மாறிட்டேன் குருஜி, நாங்கள் ஒரு 2 generations கிறிஸ்டினாக இருந்தோம் சார், நான் இங்கே உங்களை கன்வெர்ட் பண்ண வரலை, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். டிஃப்ரென்ஸ் புரியுதா? எனக்கு அந்த கன்வர்ஷன் தேவையில்லை, ஒரு நிமிஷம் மாத்திடலாம். எல்லாமே எவன்லி ஃபாதர் எவன்லி காடு தான். எர்த்தில் எவன் தான் உன காப்பாற்றுவான்? அறிவு கட்டம் விட்டுருங்க. எவனுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பணிமுடிந்து இல்லம் திரும்பும் வேளையில் தாழ்பால் திறக்கும் சத்தத்தின் முன்னே அன்பால் உன்னை காண வரும் பதிந்த காலின் சத்தம் சொர்க்கத்தை நிச்சயம் செய்ததுன்றான். சீக்ரெட் இதெல்லாம் உணரணும்டா. இது வெறும் வார்த்தையில திங்க் பண்ணி பாரு. அவன் எதை தெரியுமா சொர்க்கன்றான்? நீ வீட்டுக்கு வர தெரியுமா? அங்க உன் கார் சவுண்டோ பைக் சவுண்டோ கேட்ட உடனே உன் டோர் திறக்கிற சவுண்டுக்கு முன்னாடி நீ வந்துட்டு உனக்காக ரெண்டு கால் ஓடி வரணுமா கது திறக்க? அந்த கால் சத்தம் தான் பூமியில சொர்க்கத்தை சாத்தியம் செய்யும், வேற எதுவும் கிடையாது. இதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். பல கோடி இருக்கும், ஆனா நீ வந்த போன் பண்ணி சொல்லலாம், சரிங்க அப்படியே டைனிங் டேபிள்ல சாப்பாடு வச்சிருங்க, நைட் நான் பாத்துக்கிறேன். அவரை ஒரு 12 மணி ஆகும். அப்படியா? சரி சரி. கதையில் என்ன வேணும்? கதையில் ஏதோ செய்யுங்க, அவ்வளோதான். சொல்லிட்டு அடிப்பான் வேலைக்காரன். டோர் திறந்த நாய் வந்து அப்படியே ஊன்னும். அன்னைக்கு போய் தட்டை திறந்து வச்சு நான் அப்படியே, ஆனால் ஊரில் தௌலத்தா இருப்பேன். இந்த வழி தெரியாது உனக்கு. உயிர் உள்ளவரே நீயே சிவத்தின் மாறாத கருவறை. உயிர் உள்ளவரே நீயே சிவத்தின். இதை நான் உணர்ந்தா என்ன வரும்? நான் முதல்ல நல்லா இருப்பேன் நினைப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதான் கடவுள் சொல்றான், இல்லடா கண்ணு நீ நல்லா இருப்பேன்னு நினை, ஆனா உன்னறியாம இந்த நான் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங்றேனே, நீ இந்த உலகத்துக்கு பிளஸ்ஸிங்கா மாறிடுவேன். ஏன் நீ நல்லா இருக்கன்னு நினைக்கும் போது இந்த உலகத்துல எவன் உன்கிட்ட வந்தாலும் அவனுக்கு மூணு நன்மை. நல்லா கவனிங் கண்ணு, நான் உன்னை மட்டும் தான் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோன்னு சொல்றேன். ஆனா நீ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ கிடையாது, படைச்ச இறைவன் உனக்கு துணை இருக்கான்னு சொல்றேன். ஆனா அதை நீ உணர்ந்தா நன்மை உனக்கு மட்டும் இல்லைன்ற. இவனுக்கு ஒண்ணுமே புரியலையா? நீ நல்லது செய்வே ஆசைப்படாத, இதை மட்டும் பண்ணு. குருஜி, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் யூனோ ஐ வாண்ட் டு கிரியேட் பீஸ் டு த வேர்ல்ட். கடவுள் என்ன தர்மா சொன்னாரு? ஃபைண்ட் பீஸ் ஃபார் யுவர் செல்ஃப். மற்றத நான் பிடிங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த மூணு வார்த்தை கவனி. இயேசு வந்து பேசுவாரான்னு எனக்கு தெரியாது, அல்லாஹ் வந்து இதை சொல்லுவாரான்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் அல்லாஹ் ஆசைப்பட்டதே உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆ பாருப்பா, இவன மாதிரி இருக்கணும்னு புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் ஒன்று போட்டிடுவான், என்ன தெரியுமா நடக்கும்? அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபீலிங்கில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வார்த்தை கவனிங்க. யூ வில் give them strength to reduce the burden of the past. ena paava manusha yaarukkum puriyudhu eppadiya potta manushana avan manasula oru past pathina vali irukum. avan kanavan irandirpaaru illa sir, sir avan veetla thaatha irandirpaan sir 90 vayasula namakku dhaan vayasanavar ana avanukku avan thaatha dhaan padik vechirukalam yaarukku puriyudhungala sir sir anybody will connect with me sir you will first reduce the illa current ah oru aasa niraveraama irukalam un payanukku odam selama irukalam chinna adi pottirukalam illa vela poirukalam. You will help them to handle the present situation. Are you all with me? Guruji, eppadi mudiyum solran? Yes. When a human sees another human with positive energy, he will get the strength to handle the situation. Not when he meets a person with knowledge. Sidala namma veetla oru darudram undu vaanukku nariya first pocha modhale sonna ketta nee chaba kalamudho company aarambicha adu raagu vera unukku 13 veetla irukudhu. இவனெல்லாம் நீ வீட்டில் வச்சு கூடாது. ஏன் சுக்கர யோகன்றது எது தெரியுமா? குறிச்சு எனக்கு 100 பேர் தெரியும், 200 பேர் தெரியும், அதெல்லாம் முக்கியம். சரி, நான் எவ்வளோ பொலிட்டிஷியன் காட்டணும், எவ்வளோ சிஓஸ் காட்டணும், உன் கூட எவ்வளோ பேர் இருந்தானோ அது உன்னுடைய சுக்கர யோகம் கிடையாது. உனக்காக உன் கூட எவ்வளோ பேர் இருக்கானோ அதுதான் சுக்கர யோகம். அதை உணர்ந்தவன் தான் வெல்த். சார் ரொம்ப பெரிய வேலை இல்லை சார், ஒரு பேங்க்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காரு. இன்னொருத்தன் என் ஃப்ரெண்டு பேசிய 10 வருஷம் ஆகும் சார். ஆனால் நீ ஃபோன் பண்ண சொல்லுவோம், என்னப்பாச்சு பரவாயில்ல விடுப்பா, லேண்டிங்னு வச்சு அதை பார்த்துக்கலாம்ப்பா, முதல்ல பயப்படாதப்பா, என்னப்பா லீகல் கேஸ் தானேப்பா, 2 வருஷம் பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு அட்வொகேட் தெரியும்பா. அதே உனக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கும், அவனுக்கு ஜட்ஜை விட்டுரு, அவனே ஜட்ஜாக கூட இருப்பான். ஆனால் நீ கரெக்டாக ஃபோன் பண்ணும்போது அவன் ஃபோன் நம்பர் எடுக்க மாட்டான். சார் நான் பேச உனக்கு புரியாது, நீ நினைக்கிற பேர் பெரிய பெரிய மனுஷன் நல்லா இருக்கானு, அவன் குழந்த மாதிரி அழுகுறதை பார்த்தவனா, நான் சிரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நடிக்கிற டெய்லியும் பார்க்குற ரெண்டு பேராவது செத்து கையில் எவனும் நிற்க மாட்டான். சாதாரண முடி, ஒரு 7 வயசு குழந்தை சாதாரண முடியை சாப்பிட்டு தூக்கி வந்து நிற்கிறான், குறிச்சி செத்துச்சு குறிச்சின்னு போன உயிர் வருமா? உன்னை தவிர்த்து இந்த உலகத்தில் உணவு எதுன்னு தெரியாமல் பிறந்த உயிரே கிடையாதுரா, நீ தான். புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ, அந்த உணவுலையும் நீ டயட்டை சாப்பிடணும். நீ ஃபிசிக்கல் டயட்டை என்னதான் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் ஃபெய்த்துன்ற ஒரு டானிக் நீ குடிக்கலன்னா
2: மென்டல் டயட் உனக்கு கிடையாது, லைஃப்ல ஹாப்பினஸ் கிடையாது.

0: 8:42 இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஈஸ்ட் எஃப்எம் .ca.
0: பிஸ்டாக் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளை வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
2: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதேவேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமந்தாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஒன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதேவேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக மோர் தேன் $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோ ஆகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியட்டுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம், மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர்ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர்ரைட்டன் அப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 a month-உடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
0: நீங்களும் இதுபோன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. 8:46 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: பாட்டுக்கொரு பண்பலை வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
2: கழிவுகள்
1: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
2: 200 Triffield Road, Unit 101, Middlefield and Mechanical.
1: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ஹரி.CPA.CA.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மார்க்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
7: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்ட்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 4162190032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
8: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
9: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்டர்FM 102.7.
10: எஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையத்தில் மதுமிதா மற்றும் ஒருபடத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். eastfm.ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். புத்தம்புதிய நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். சூரிய ஒளிச்சத்துடன் கூடிய ஒரு அழகான ஆரம்பம். ஜூன் மாதத்தை ஆரம்பித்து நாங்கள் இப்போது 2வது நாளுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றோம். இனிய காலை வேளை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையின் காலை வேளை. இன்றைய தினம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். முன்னேற்றகரமான ஒரு புதிய நாளாகவும் கூட இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையை ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மனிதர்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு வாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். அடடா, தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டு

9:08 நேற்று நாளையின் முதல் பாடல் ஒலித்திருக்கின்றது. இந்த உற்சாகம் நிறைந்திருக்கின்ற காலை பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதுதான் வாழ்க்கையாகின்றது. பலருக்கும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் அல்லது சம்பவம் நடக்கலாம் வாழ்க்கையில். அதை ஒருவர் இன்னொரு விதமாக எடுத்துக்கொள்வார், இன்னொருவர் அதை பெரிய பாரதூரமாக எடுத்துக்கொள்வார். எனவே அதன் விளைவுகள் நாங்கள் அதை எடுத்துக்கொள்கின்ற விதத்தில்தான் அமைந்து விடுகின்றன என்பதைத்தான் இங்கு புரிய வைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஒரு சிறிய சம்பவமாக இருக்குமானால் அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்கின்ற போது அதன் மூலமாக எங்களுக்கு நடக்கக்கூடிய விளைவுகளையும் மிகப்பெரியதாகவே ஆக்கிவிடுகின்றோம். அது நல்ல விளைவாகவும் இருக்கலாம், ஒரு சில சமயங்களில் எங்களுக்கு சாதகமானதாகவும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற விதத்தின் மூலமாக பாதிப்புகள் தான் பெரும்பாலும் அதிகம் இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எதையும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு சவால் நிறைந்த சூழலாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு சம்பவமாகவும் கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் இயல்பாக எடுத்துக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுதல் மிக அவசியமாகின்றது. நாங்கள் எதிர்பார்த்தது போல எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. அதே நேரம் தேவையில்லாமல் எங்களை தேடி வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளையும் கூட நாங்கள் இயல்பாக எடுத்துக்கொண்டு நகர்தல் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் பதற்றம் இல்லாமல் சற்று நிம்மதியோடு கழிப்பதற்கான வாய்ப்பை வழங்கும். ஏன் இது நடந்தது, எதற்காக என்று சொல்லி நாங்கள் அது தொடர்பான பெரிய குழப்பம்

அச்சத்தையும் பயத்தையும் மனதுக்குள்ளே நாங்கள் நிறைத்துக் கொண்டே இருக்கின்ற போது அதன் பாதிப்புகள் தான் மேலதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதுதான் வாழ்க்கையாகின்றது என்பதை அழகான ஒரு சிந்தனையை சொல்லி நிற்கின்றது. 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, 16 நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக இன்றைக்கும் வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. பிற்பகலிலும் கூட வெளிச்சத்தை தான் அதிகம் தரும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும், கொஞ்சம் முகில் வரலாம். ஆனாலும் கூட வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுதுதான் இன்றைக்கும் கூட தொடர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 24 டிகிரி செல்சியஸை நாங்கள் இன்று கூடிய உடல்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவு பொழுதல் 14-13 இரவின் உடல்நிலையாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 5:38 சூரிய உதயம் நிகழ்ந்திருக்கின்றது. 8:52 இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாகவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற வாரத்தின் நீட்டிப்பை தான் இந்த வாரத்திலும் கூட நாங்கள் அனுபவிக்கின்றோம். கடந்த வாரமும் அப்படித்தான் இருந்தது. திங்கட்கிழமைக்கு பிறகு சூரிய வெளிச்சத்துடன் கூடிய நாட்கள் ஆரம்பித்திருந்தன. கடந்த வாரத்தில் அதே மாதிரி அப்படியே நீண்ட தொடர்ச்சி இப்போதும் இந்த வாரத்திலும் கூட வர நாட்கள் முழுமையாகவே சூரியனுக்குரியதாகத்தான் தொடர்ந்திருக்கும். வெள்ளிக்கிழமைக்கு பிறகுதான் மழைக்கான சாத்தியங்களை நாங்கள் மீண்டும் எதிர்கொள்ளுகின்றோம். எனவே ஒரு மிக நீண்ட நாட்களாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 2 வார காலம் என்பதைத்தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் மிக்க நாட்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு புதன்கிழமை 26-26 வரை உணர்லையும் இருக்கும். பிரதானமாக வெயிலும் கூட நாளைக்கும் நிறைந்திருக்கும். வியாழக்கிழமையும் மெயின்லி சனிதான். 27 வரை மீண்டும் வெப்பநிலை உயர்கின்றது. 29 வியாழக்கிழமையில் நாங்கள் உணர்கின்ற உணர்லையாகவும் கூட இருக்கும். வெள்ளிக்கிழமை 29-32 நாங்கள் உடல்நிலையிலே தொடப்போகின்றோம். 30 தாண்டுகின்றது உடல்நிலை. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் முகில் அதிகம் இருக்கலாம், ஆனால் சூரிய ஒளிச்சதுக்கான சாத்தியமும் இருக்கின்றது. வெள்ளி இரவு வெளிதான் 1-3 மில்லிமீட்டர் வரையிலான மழையை எதிர்கொள்ளப் போகின்றோம். அதன் பின்பு வருகின்ற சனிக்கிழமை மழை நாளாக இருக்கலாம். வார இறுதி நாள் சனிக்கிழமையில் காலையில் 5 மில்லிமீட்டர், மதியம் 5 மில்லிமீட்டர் சொல்லி மழைக்கான சாத்தியங்கள் சற்று அதிகமாகத்தான் சொல்லப்படுகின்றன. சனிக்கிழமை வார இறுதி 23 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 27 உடல்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 20-21 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் இருக்கும். ஃபியூ ஷவர்ஸுக்கான சாத்தியங்களையும் நாங்கள் காலையிலிருந்தே தொடர்ந்து எதிர்கொள்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமையும் கூட எனவே வார இறுதி மழையுடன் இருக்கலாம். தொடர்ந்து அடுத்த திங்கள் சூரிய வெளிச்சம் இருக்கும். 21 வெப்பநிலை 23 வரை உணரக்கூடிய வாய்ப்புகளை இப்போதைய காலநிலை தகவல்கள் எதிர்வு கூறுகின்றன. 9:13 நிமிடம்

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 camsonics.com.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிபோய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
9: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

தீர்ப்பு என் கையில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கும் நேரம் 9:25 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தால் தாமதங்கள் சற்று அதிகம்தான் காணப்படுகின்றது. மார்னிங் சைட் அவென்யூ தாண்டிய பகுதிகளில் 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்களை எதிர்கொள்ள தொடங்குவீர்கள். நீல்சன் பகுதியில் கலெக்டர்ஸில் வாகன நெரிசல் சற்று அதிகரிக்கின்றது. காரணம், அந்த பகுதியில் ஒரு சிறிய விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக கலெக்டர்ஸ் வந்து சற்று அதிகமான வாகன நெரிசல்களையும் கூட நீல்சன் பகுதியில் எதிர்கொள்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தொடர்கின்றது. மீண்டும் மக்காவன் ரோட் தாண்டிய இடங்களிலும் தாமதங்கள் அதிகரிக்கின்றன. மக்காவனிலிருந்து பர்ச்மவுண்ட் ரோட் வரைக்கும் அதிக வாகன நெரிசல்களை நீங்கள் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் எதிர்பார்க்கலாம். பர்ச்மவுண்டுக்கு முன்னரும் கூட ஒரு சிறிய வாகன விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றது. இதன் காரணமாகவும் தாமதங்கள் அதிகம் காணப்படுகின்றன. அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் தொடர்கின்றன என்று சொன்னாலும் எக்ஸ்பிரஸ் டிவிபிக்கு முன்னரே அதிக வாகன நெரிசல்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. டிவிபியில் இருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் மிக அதிகமான தாமதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன. எக்ஸ்பிரஸில் கலெக்டர்ஸ் சற்று குறைவாக இருந்தாலும் கூட தாமதங்கள் அதிகம்தான் காணப்படுகின்றது. மீண்டும் லெஸ்லி ஸ்ட்ரீட்டிலிருந்து யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் கூட அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றன. குறைந்த தாமதங்கள் என்று சொல்லி பார்த்தால் பாதஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. அதன் பின்பு பயணிக்கையில் கீழ் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னரும் மீண்டும் தாமதங்கள் ஆரம்பித்து இந்த தாமத நிலைமைகள் தொடர்ச்சியாக மார்டின் குரோட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. 401 ஈஸ்ட் பவுண்டை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளில் கடும் தாமதங்கள் நிலவுகின்றன. தொடர்ச்சியாக கிப்ளிங் வரைக்கும் இந்த தாமத நிலைமைகள் காணப்படுகின்றது. அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. மீண்டும் வெஸ்டர்ன் ரோட் தாண்டிய இடங்களிலிருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. ஈஸ்ட் பவுண்டும் கூட அதுக்கு பிறகு சுமூகமாக சற்று பயணிக்கலாம். யங் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்தும் டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பித்து யோக்மில்ஸ் ரோட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் அதிகமும் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தொடர்ந்தும் காணப்படுகின்றன. எக்லிங்டன் தாண்டிய இடங்களிலும் இடையிடையே சற்று வாகன நெரிசல்கள் அதிகரிக்கின்றது. டிவிபி நோர்த் பவுண்ட் எக்லிங்டனிலிருந்து குறுகிய தூரம் தாமதங்கள் அதிகம் இருக்கின்றன. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தான் 401 வரைக்கும் காணப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டை பார்த்தால் ஸ்டீல் தாண்டிய இடங்களிலிருந்து அதிக தாமதங்கள் ஆரம்பித்து 401 வரைக்கும் தொடர்ந்திருக்கின்றது என்பதையும் கூட இந்த வேளையில் சொல்லிக்கொள்ளலாம். போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பாக கனடாவை பொறுத்தளவில் இந்த வாரம் முழுவதுமே, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மே 31 June 6 வருகின்ற சனிக்கிழமை வரை கனேடியன் என்வாயர்மெண்ட் வீக்காக கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கனேடிய சுற்றுச்சூழல் வாரமாக இது அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஒரு உயிரோட்டமான ஒரு நிகழ்வு என்று சொல்லித்தான் இதனை சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் எந்த அளவுக்கு இந்த சுற்றுச்சூழலோடு எங்களை இணைத்து பயணிப்பதற்கு முயற்சிக்கின்றோமோ அந்த அளவுக்கு இந்த வாரம் எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான நோக்கம் வந்து நிறைவேற்றப்படும் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் கூட சொல்லிக் கொள்கின்றோம். இயற்கையை போற்றவும் இயற்கை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த பூமியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் அனைவரையும் அழைக்கின்ற ஒரு வாரமாகவும் கூட இந்த வாரம் காணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லிக்கொள்ளலாம். எப்படி நாங்கள் இதில் கொஞ்சமாவது பங்கேற்கலாம் என்று சொன்னால், இந்த கம்யூனிட்டி கிளீன் அப் எல்லாம் செய்வார்கள். ஒரு சமூகமாக இணைந்து சுற்றுச்சூழலை துப்புரவு செய்யக்கூடிய பணிகள், அதில் எங்களை இணைத்துக் கொள்ள முடியும். அதை தாண்டி இப்போது நாங்கள் வந்து ஒரு பிளான்டிங் சீசனாகவும் கூட இந்த சீசனை சந்திக்கின்றோம். எனவே இந்த நிலையில் இந்த கனேடிய மண்ணுக்கு அல்லது நாங்கள் வாழக்கூடிய தனித்துவமான அந்த இடங்களுக்கு பொருத்தமான அந்த நேட்டிவ் ட்ரீஸ் அவற்றை நடுவதன் மூலமாகவும் கூட அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலாம். இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். நிறைய பொருட்களே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் தூக்கி எறிந்து விடுகின்றோம். ஆனால் அது இன்னும் ஒருவருக்கு பயன்மிக்கதாக இருக்கும். எனவே சுற்றுச்சூழலுக்கு உகந்திருக்கின்ற ஒரு பண்டமாற்று நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்யுங்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இனி தேவைப்படாத பொருட்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இன்னும் ஒருவருக்கு கொடுக்கலாம். அவர்கள் கொண்டு வரக்கூடிய அவர்களுக்கு தேவைப்படாத பொருட்களை நாங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே கழிவுகளை குறைத்து மேல் சுழற்சியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தான் ஒரு ஈகோஸ்வாப் மீட் ஒன்றை நீங்கள் ஒழுங்கு செய்து கொள்ள முடியும் என்பதையும் கூட தெரிவித்திருக்கிறார்கள், ஊக்குவிக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஒரு இயற்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதும் கூட இயற்கையோடு எங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் வழங்குகின்றது. எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சாதாரணமான காட்டுப்பகுதியினுடாக நடக்கலாம், பொட்டானிக்கல் கார்டனுக்கு நாங்கள் விசிட் பண்ணலாம், அல்லது ஹைக்கிங் போகலாம். இந்த மாதிரி இயற்கையோடு எங்களை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஊக்குவிப்பை தருகின்றது இந்த வாரம். கனடாவை பொறுத்தளவில் கனேடியன் என்வாயர்மெண்ட் வீக்
கடைபிடிக்கப்படுகின்றது கனேடிய சுற்றுச்சூழல் வாரம் என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 9:30 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நால விஷயம் FM 102.7 East FM
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough 416-841-5301 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 4378607002 3 7 8 6 0 7 0 0 2.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569 6479.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 4379841061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: Your favorite music on your favorite station 102.7.

நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். 9:42 ஒரு குட்டி கதை மிக முக்கியமான ஒரு தவறு எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. பெரும்பாலானவர்கள் இந்த பூமியில் செய்கின்ற ஒரு பெரும் தவறு தான் இது என்பதைத்தான் நிச்சயம் சொல்லலாம். அதுக்கு முன்னர் நாங்கள் ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊருக்கு வந்து புதிதாக ஒரு சாமியார் வந்து அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆச்சிரமத்திலே தங்குகின்றாராம். அந்த ஆச்சிரமத்திற்கு ஒரு இளைஞன் அந்த ஞானியை பார்ப்பதற்கு வருகின்றான். வந்தவன் என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், நான் வந்து வாழ்க்கையில் மிகவும் சிரமப்படுகின்றேன். கடந்த காலத்தில் மிக அதிகமான துன்பங்களை நான் சந்தித்து வந்திருக்கின்றேன். இப்போது ஏதாவது முயற்சித்து வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சொன்னால் என்னால் அது முடியவே இல்லை. கடந்த கால நினைவுகள் என்னை பாடாய்படுத்துகின்றன. என்னோடு இருந்தவர்கள் என்னை விட்டு சென்றிருக்கின்றார்கள். எனக்கு பலர் துரோகம் செய்திருக்கின்றார்கள். யாரை நான் நம்பினேனோ அவர்கள் என்னை கைவிட்டிருக்கின்றார்கள். இந்த மனிதர்கள் செய்திருக்கின்ற அந்த செயல்கள் என்னை நிறையவே பாதித்திருக்கின்றன. பழிவாங்கும் உணர்வு என்னிடம் நிறைந்திருக்கின்றது. என்னால் வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த மனிதன் வந்து அந்த ஞானியிடம் வந்து தனது குறைகளை சொல்லி கவலைப்படுகின்றான். இப்போது அந்த ஞானி சொல்லுகின்றார், சரி, இந்த கிராமத்துக்கு நான் இப்போதுதான் வந்திருக்கின்றேன். இந்த வீட்டில் இப்போது தங்கியிருக்கின்றேன். இந்த வீட்டுக்கு முன்னால் பார், ஒரு பெரிய ஒரு பொதி சுமக்கக்கூடிய ஒரு வண்டில் ஒன்று அந்த பாதையை மறைத்து கொண்டிருக்கின்றது. நீ தயவு செய்து எனக்கு இந்த வண்டியை வந்து இங்கிருந்து அகற்றுவதற்கு உதவி செய்தால் உனக்கான அந்த வழியை நான் காட்டுகின்றேன். உனக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனை தீரக்கூடிய அந்த வழியை நான் உனக்கு சொல்லித் தருகின்றேன் என்று சொல்லியும் அந்த ஞானி சொல்லுகின்றாரா. இப்போது இளைஞன் சரி, அவருக்கு ஒரு உதவியை செய்துவிட்டு அந்த வழியை கேட்கலாமே என்று சொல்லி நினைத்து அந்த வண்டியை வந்து தனது கைகளால் இழுத்து அந்த இடத்திலிருந்து நகர்த்துவதற்கு முயற்சிக்கின்றான். ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட தனது முழு பலத்தையும் திரட்டி அந்த இளைஞன் அந்த வண்டியை நகர்த்துவதற்கு பிடித்தெழுக்கின்றான். ஆனால் வண்டி நகர்வது போல தெரிந்தாலும் அதற்கு பிறகு நகரவே இல்லை. மீண்டும் மீண்டும் பல தடவைகள் முயற்சிக்கின்றான். ஆனால் ஏதோ ஒன்று தடுப்பது மாதிரி தோன்றுகின்றது. திடீரென்று கைகளை விட்டு திரும்பி பார்க்கின்றான். அந்த வண்டியின் பின்னால் ஞானி நிற்கின்றார். இவர் அதை தடுத்திருக்கலாமோ என்றொரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இருந்தாலும் அவர் ஏன் அதற்காக அதை செய்யப்போகின்றார்? அந்த வண்டியை அங்கிருந்து நகர்த்த வேண்டும் என்பதுதானே அவரது நோக்கம் என்று சொல்லி நினைத்துவிட்டு மீண்டும் தனது முயற்சியை தொடர்கின்றான் அந்த இளைஞர். மீண்டும் பலத்தை திரட்டி அந்த வண்டியை நகர்த்துவதற்கு மிக அதிகமாகவே முயற்சிக்கின்றான். முழுமையான பலத்தோடு அதை இழக்க பார்க்கின்றான். அது நகரவே இல்லை. சட்டென்று விட்டு திருப்பி பார்க்கின்றான். அந்த ஞானி அந்த வண்டியின் பின்பக்கமாக நின்று அதனை பிடித்து இறுக்கமாக இழுத்துக் கொண்டிருக்கின்றார். அவனுக்கு கோபம் வருகின்றது. இது என்ன விளையாட்டு? என்னை இந்த வண்டியை நகர்த்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அதைத்தான் நான் செய்தேன். ஆனால் அதை நகரவிடாமல் இறுக்கமாக அதை பிடித்துக் கொண்டிருப்பதற்கான என்ன காரணம் என்ன என்று சொல்லி கோபத்தோடு அந்த இளைஞன் கேட்கின்ற போதுதான் அந்த ஞானி வந்து அதுக்கான பதிலை சொல்லுகின்றார். நான் எதை செய்கின்றேன் என்று சொல்லி நீ நினைத்தாயோ அதைத்தான் நீயும் செய்து கொண்டிருக்கின்றாய். உனது வாழ்க்கையில் நீ முன்னால் ஒவ்வொரு அடியை எடுத்து வைப்பதையும் உனது கடந்த கால நினைவுகள் பின்னால் பிடித்து இழுக்கின்றன. இதன் காரணமாக ஒரு அடி கூட உன்னால் முன்னோக்கி நகர முடியாமலும் கூட இருக்கின்றது. இதுதான் உனது வாழ்க்கையில் நீ தோல்விகளை சந்திப்பதற்கான பெரும் காரணமாகவும் கூட அமைகின்றது என்று சொல்லி அவனை அருகில் இருத்தி முக்கியமான அறிவுரையை அவர் வழங்குகின்றார். கடந்த காலத்தின் நினைவுகள் என்பவை கண்ணாடி துண்டுகளை போன்றவை. அவற்றை நாங்கள் கைகளால் இறுக பற்றி கொண்டால் காயம்தான் கைகளில் ஏற்படும். ஆனால் பிடியை தளர்த்தினால் அந்த கண்ணாடி துண்டுகள் எங்களை விட்டு கீழே விழுவதோடு மட்டுமல்லாமல் சிறிது காலத்தில் அந்த காயமும் கூட ஆறிவிடக்கூடியதாக இருக்கும். பலர் வந்து பழைய தோல்விகளை சுமக்கின்றார்கள். பழைய அவமானங்களை தொடர்ந்து மனதுக்குள் வைத்திருக்கின்றார்கள். முடிந்து போன உறவுகளை தொடர்ந்து சுமந்து கொண்டே இருக்கின்றார்கள். இனி இல்லாத பழைய தங்களின் அடையாளத்தையும் கூட மனதுக்குள் நிறைத்து சுமந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய மனம் எப்போதும் களைப்பாகவே இருக்கின்றது. பழைய தனிலைகள், முடிந்து போன வருத்தங்கள், முடிந்து போன உறவுகள் ஆகியவற்றை மனம் சுமந்து கொண்டிருப்பது மூடிய அறைக்குள் புகையை அடைத்து வைப்பதற்கு சமமானது. ஒவ்வொரு மூச்சும் கனத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் விடியலை மறுத்து கொண்டே இருக்கும். முன்னாள் நிழல்கள் பழைய நானினும் சிறைச்சாலை. ஒவ்வொரு வயதிலும் நாம் வெவ்வேறு மனிதர்கள். அன்று நான் எப்படி இருந்தேன், ஏன் இப்படி ஆனேன் என்ற ஒரு ஒப்பீடு மனதை அறிக்கும் கரையான் போன்றது என்பதை முதலில் புரிந்து கொள் என்பதைத்தான் அந்த ஞானி அந்த இளைஞனுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஆற்றில் செல்லும் படகில்
இருக்கின்ற நங்கூரத்தை ஆற்றில் வீசுவது போலதான் இது. அந்த நங்கூரம் வந்து அந்த படகை அப்போது நிறுத்தப் போவதில்லை, மாறாக படகின் அடிப்பலகையை பிளந்து நீரை உள்ளே விடும். அந்த படகு மூழ்குவதற்கான வாய்ப்பையும் அது உருவாக்கி விட போகின்றது என்பதை புரிந்து கொள் என்பதைத்தான் அந்த ஞானி சொல்லி இருக்கின்றார். இந்த பூமி வந்து நிலையாமையோடு தான் நிறைந்திருக்கின்றது, இது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். மனிதர்கள் சரி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் சரி, மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். நிலையாமையின் தன்மையை முதலில் நீ புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. எனவே இதை புரிந்து கொள்வதன் மூலமாக எங்களது கழிவிறக்கம் அந்த கணத்தை நாங்கள் சற்று குறைத்து கொள்ளக்கூடியதாகவும் கூட இருக்கும். வாடிய மலர்ச்சரங்கள், முடிந்த உறவுகள், சில இவை எல்லாமே பருவ மழை போன்றவை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே வாழ்வை நிரப்பிவிட்டு பின்பு அவை வடிந்து சென்றுவிடும். அந்த ஈரத்தின் ஞாபகத்தில் நம் இதயத்தை மாசறிய செய்வது உப்பு நீரை குடித்து தாகம் தீர்க்கும் முயற்சியாகின்றது என்பதையும் கூட அந்த ஞானி அந்த இளைஞனுக்கு எடுத்து சொல்லுகின்றார். எனவே கண்டிப்பாக எங்களது மனதுக்குள் தான் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருதல் அவசியம் ஆகின்றது. துன்பம் வரும்போது துணிவுடன் இரு என்று சொல்லி வள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த துணிவை நாங்கள் பழையதை விட்டொழிப்பதற்கும் பயன்படுத்தி கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. ஒரு கப்பல் ஒன்று கடலில் பயணிக்கின்றது என்று சொன்னால் அது புயலில் மாட்டிக்கொள்ளுகின்ற போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அந்த கப்பலில் நிறைந்திருக்கக்கூடிய பார சரக்குகளை கடலில் வீசுவார்கள். அதே மாதிரி தான் எங்களது வாழ்க்கை கப்பலும் கூட கடந்த காலத்தின் அந்த புயலில் மாட்டிக்கொள்ளுகின்ற போது மிகையாக நமது மனதுக்குள் நிறைந்திருக்கின்ற சுமைகளை வெளியில் கொட்டினால் மட்டுமே அந்த கப்பலை கரை சேர்க்க முடியும் என்பதைத்தான் இந்த ஒரு சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு கற்பனை ஒன்றை செய்து பாருங்கள். உங்களது மனம் ஒரு அறை என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள். அதில் வருடம் தோறும் தேங்கும் தூசுகள் பழைய நினைவுகளாக அமைகின்றன. ஈரமான வருத்தங்கள் நிறைகின்றன. மங்கிய புகைப்படங்கள், நீங்கள் அந்த அறையின் கதவை சாத்தி கொண்டு இருளிலே அமைந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி நினைத்து பாருங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனவே இந்த நிலையில் தான் நீங்கள் விட்டுவிடுதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயத்தை செய்தல் அவசியமாகின்றது. அந்த அறையின் கதவை சற்று திறந்து ஜன்னல்களை வெளித்தள்ளி சூரிய ஒளியையும் புதிய ஈரமான காற்றையும் உள்ளே அனுமதிப்பது. அந்த ஒளியில் நீங்கள் இப்போது இருப்பது மிகப்பெரிய வாழ்க்கை என்பது உங்களுக்கு புரிய தொடங்கும். இந்த வாழ்க்கை வந்து ஒரு பரந்துபட்ட உலகத்தில் ஒரு குறுகிய இடத்தில் மட்டும் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுதலும் கூட மிக மிக அவசியமாகின்றது. கடந்த காலத்தின் சிறையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். பழைய நான் களைந்து இன்றைய நிஜத்தின் வெளிச்சத்தில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதை அழகான இந்த சிந்தனை வந்து சொல்லி நிற்கின்றது. 9:50 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795 2892758795. You are in good hands with Allstate.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 கெனடி ரோட் ஸ்கார்ப்ரோ 416-288-0994 kairalitaste.com.
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: நல்ல பாட்டு 4 விஷயம்
10: FM 102.7 East FM.ca.

நேரம் காலை 10:02 ஈஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416824 1212 ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com அது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ். சரி, எரிபொருள் நிரப்புவதற்கு திட்டமிட்டிருந்தால் இன்றே செய்து கொள்ளுங்கள், அதுவே நன்று என்பதைத்தான் சொல்லலாம். நாளைக்கு June 3rd குறைந்திருந்த எரிபொருள் விலை மீண்டும் உயர்கின்றது. 8% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுவதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றிலும் பார்க்க, நாளைக்கு எரிபொருள் விலை 8% உயர்ந்திருக்கும் என்பதையும் கூட இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். 19 இப்போதைய ஒப்புநிலை 19°C உணரப்படுகின்றது. தெளிவாக வானம் இருக்கின்றது. அதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் தொடரும். 8:52 தான் இரவு பொழுதில் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாகவே சூரிய வெளிச்சத்தின் நிகழ்ச்சியைத்தான் இந்த வாரத்திலும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மழை இல்லாமல் முழுமையாகவே சூரியனுக்குரியதாக இந்த நாட்கள் தொடர்கின்றன. கடந்த வாரத்திலிருந்தே இந்த நிலைமைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன. வார இறுதியில் தான் மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றது. அதுவரைக்குமே நிறைந்த வெளிச்சத்துடன் இந்த நாட்களை நாங்கள் அனுபவிக்கலாம். புதன்கிழமை நாளைய தினம் கூட சனிதேதான். இன்றிலும் பார்க்க, சற்று ஒப்பநிலை உயர்ந்து 26 இருக்கும். 26 நாளே நாளின் கூடிய உணர்நிலையாக உணரப்படும். வியாழக்கிழமை வந்து மீண்டும் சற்று வெப்பமான நிலைமைகள் வரலாம். 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 29 உணரப்படும். பிரதானமாக வெயில். வெள்ளிக்கிழமை 29 வெப்பநிலை உயர்ந்து 30 தாண்டி 32 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சத்திலிருந்தான் ஆரம்பிப்போம். முகில் சற்று சேர தொடங்கலாம். கொஞ்சம் அதிகம் முகிலுக்கான சாத்தியங்களைத்தான் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் வெளி கொண்டிருக்கின்றது. இரவு பொழுதில் மழை தொடங்கலாம். 3 mm வரைக்கும் மழை இருக்கலாம் இரவு. அதுக்கு பிறகு வருகின்ற சனிக்கிழமைதான் சற்று அதிகமான மழை எதிர்வு கூறப்படுகின்றது. காலையில் 5 mm, மதியம் 5 mm என்று சொல்லி மழைக்கான சாத்தியங்கள் தொடர்கின்றன. ஞாயிற்றுக்கிழமையும் ஃபியூ ஷவர்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொன்னாலும் சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சனிக்கிழமை 23-27 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 20-21 உணரப்போகின்றோம். அடுத்த திங்கள் 21-23 உணரப்படும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும் என்பதையும் கூட இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக 10:05 ஈஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. யுக்ரைன் மீது ரஷ்யா வந்து மீண்டும் ஒரு கடும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ரஷ்யாவின் மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக் பல யுக்ரைனிய நகரங்கள் மீது இரவு வேளை நடத்தப்பட்டதில் குறைந்தது ஒரு 18 உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சமீபத்திய மாதங்களில் ரஷ்யா யுக்ரைன் மீது நடத்தியிருக்கின்ற மிகப்பெரிய தாக்குதல்களில் இதொன்று என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி வசதிகள் குறிவைக்கப்பட்டதாகவும், இதில் 18 வரைக்கும் உயிரிழந்திருப்பதாகவும், 100 அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் யுக்ரைனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் கூட இந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு சில விடயங்களை பகிர்ந்திருக்கின்றது. முந்தைய யுக்ரைனிய தாக்குதலுக்கான ஒரு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூட ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருப்பதோடு, தாக்குதலுக்கான நோக்கங்கள் எல்லாம் அடையப்பட்டு விட்டது என்று சொல்லியும் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இது தொடர்பாக வெளியிட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. மே மாத இறுதியில் வந்து ஈஸ்டர்ன் யுக்ரைனில் ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருக்கின்ற ஒரு மாணவர் விடுதி ஒன்றின் மீது யுக்ரைன் நடத்திய ஒரு தாக்குதலுக்கு காரணம் யுக்ரைன் தான் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதுக்கு பிறகுதான் தாங்கள் வந்து பதில் தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் கூட ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் யுக்ரைன் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், அந்த தாக்குதலில் வந்து தாங்கள் ஒரு ரஷ்யன் மிலிட்டரி யூனிட் ஒன்றைத்தான் தாக்கினோம் என்று சொல்லித்தான் யுக்ரைன் தெரிவித்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. ஆனால் ரஷ்யாவின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் வந்து சொல்லியிருக்கின்றார், இந்த நடைமுறை தொடரும் என்பது தொடர்பாகத்தான் அவர் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதில் குறிப்பாக இந்த யுக்ரைனிய இராணுவ உட்கட்டமைப்பை தாங்கள் தொடர்ந்து குறிவைப்போம் என்பது தொடர்பாகவும் அவர் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். இதே நேரம் நேற்றைய தினம் திங்கட்கிழமையே யுக்ரைனின் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு காணொலி உரை ஒன்றை வெளியிட்டிருந்தாராம். அதில் ஒரு பெரும் தாக்குதல் ஒன்று நிகழக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட மக்களுக்கு அவர் விடுத்திருந்ததையும் பார்க்க முடிகின்றது. அதே நேரம் இந்த வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்பது தொடர்பாகவும்
மக்களிடம் ஒரு வேண்டுகோள் ஒன்றையும் அவர் விடுத்திருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்த முடிகின்றது. இரவு வேளைதான் அந்த தாக்குதல் மிக தீவிரமாக ரஷ்யாவினால் நடத்தப்பட்டிருக்கின்றது. 656 ட்ரோன்ஸ் மற்றும் 73 மிசைல் அட்டாக்ஸ் வந்து யுக்ரைனிய நகரங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மிசைல்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அதில் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல், ஆன்டிஷிப் மிசைல்ஸ் போன்றவையும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதையும் கூட இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. இதே நேரத்தில் யுக்ரைன் வந்து ஒரு அவசர வேண்டுகோள் ஒன்றையும் கூட விடுத்திருப்பதை காண முடிகின்றது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவிடம்தான் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் இடைமறிப்பு அந்த ஏவுகணையை குறிப்பிட்டுத்தான் அமெரிக்கா உடனடியாக எங்களுக்கு அந்த ஏவுகணைகளை வழங்க வேண்டும், அமெரிக்காவின் உதவி எங்களுக்கு அவசரமாக தேவைப்படுகின்றது என்று சொல்லி இந்த பேட்ரியோட் சிஸ்டம் தொடர்பான ஒரு வேண்டுகோளையும் கூட யுக்ரைனின் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி விடுத்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 10:09 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.

0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
1: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

தளபதி திரைப்படமான நளித்திருக்கின்றது. 10:21 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை வேளை ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய போர் தொடர்ந்து பல்வேறுபட்ட சிக்கல்களை உலக அளவிலே ஏற்படுத்தி வருகின்றது. ஒரு போர் நிறுத்தம் வந்து எப்போது முறையும் என்பது தொடர்பான ஒரு நிலையில் தான் நீடிக்கின்றது. இடையிடையே தாக்குதல்கள் மாறி மாறி நடத்தப்பட்டிருக்கின்றன. பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் கூட இரண்டு தரப்புகளிலும் இருந்தும் கூட முரண்பட்ட தகவல்கள் தான் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. இந்த நிலையில் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலை என்ன மாதிரியாக இருக்கின்றது? அதே நேரம் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க அதிபர் விரும்பினாலும் அது சாத்தியமே இல்லை என்பது தொடர்பாகவும் ஒரு கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் இந்த பொழுதில் பார்க்க இருக்கின்றோம். April 8 என்றுதான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அன்றைய நாளிலிருந்து கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல்கள் மீண்டும் அதிகரிக்கப்படுவது தங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளுமே ஒரு சில நாளுக்கு முன்னர் சுட்டிக்காட்டியிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இரண்டு தரப்புக்கும் இடையே தொடர்ந்து ராணுவ தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தாலும் பாகிஸ்தான், கட்டார் உட்பட இந்த நாடுகள் முன்னெடுக்கும் பேச்சுவார்த்தைகளையும் கூட அவர்கள் கைவிடவில்லை. அமெரிக்கா இன்னமும் ஈரானை தாக்கும் தூரத்தில் மிக அதிகளவிலே சக்தி வாய்ந்திருக்கின்ற கடற்படை மற்றும் வான்படைகளைத்தான் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஈரானிய அரசாங்கமும் தனது படைகளை தீவிரமான தயார் நிலையில் வைத்திருக்கும் என்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சேதங்களை மீண்டும் மறுசீரமைத்து ஒரு போரை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் அது பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லியும் கூட இது தொடர்பான கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வளைகுடா பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவக்கூடிய ஆயுத பதற்றம், தவறான கணிப்புகள் அல்லது எதிர்த்தரப்பின் நடவடிக்கைகளை தவறாக புரிந்து கொள்ளும் அபாயத்தை இரண்டு தரப்புக்குமே உருவாக்கியிருக்கின்றது. தாங்கள் ஈரானுக்கு மிக அருகில் இருப்பதுடன் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதன் மூலம் ஈரான் ஆட்சியின் மீது அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றது. ஆனால் ஈரான் என்ன செய்கின்றது என்று சொல்லி பார்த்தால் எதிர்த்து போராடுவதற்கான தங்களது நிலைப்பாடு இன்னும் குறையவில்லை என்பதையும் தேவைப்பட்டால் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மற்றும் வெவ்வேறு உட்கட்டமைப்புகளை தாக்குவோம் என்று சொல்லியும் கூட ஈரான் தொடர்ந்து நினைவுபடுத்தி வருகின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு விரிவான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான நீண்ட மற்றும் ஒருவேளை எட்ட முடியாத பாதையில் உள்ள முதல் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தால் இந்த போர் நிறுத்தத்தை தொடர்வதும் அவர்களுக்கு இடையிலான கூடுதல் பேச்சுவார்த்தையின் செயல் திட்டம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்த உடன்பாட்டிற்கு வருவதும் ஆகும். ஆனால் அதை அடைவதென்பதுதான் பெரும் கடினமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தால் லெபனானில் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. ஈரானுடன் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்து கொள்வதை இந்த தாக்குதல் வந்து கடினமாக்கியிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இந்த விடயம் தொடர்பாக இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இது தொடர்பாக அவர் கவலைப்படவே போவதில்லை என்பதையும் கூட சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலிருந்தே ஈரானுடன் அமெரிக்கா போர் நிறுத்தம் கொண்டு வருவதை பெஞ்சமின் நேத்தன்யாகு விரும்பவில்லை. அவரை பொறுத்தளவில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த ஒரு ஒப்பந்தமும் ஒரு மோசமான ஒப்பந்தம் என்பதுதான். ஈரானியர்கள் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவை தொடர்ந்து ஆதரித்து வருகின்றார்கள். அமெரிக்காவுடனான ஒரு விரிவான ஒப்பந்தத்தில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது லெபனானின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாகவும் கூட ஈரான் தரப்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை செய்வது போலத்தானாம் தெரிகின்றது. இந்த நேரத்தில் அந்த ஹோமஸ் நீரிணை என்று சொல்லி பார்த்தால் அதனை பொறுத்தளவில் இந்த நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் அரசாங்கம் ஒரு பெரிய விலையை கோரலாம். அது ஒருவேளை தடைகளை நீக்குவதாக இருக்கலாம் அல்லது முடக்கப்பட்டிருக்கின்ற ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது போன்ற நிபந்தனைகளாக கூட இருக்கலாம். ஆனால் தீவிரமான பேச்சுவார்த்தைகளுக்கு இது வந்து ஒரு முன் நிபந்தனை, கொஞ்சம் தடையாக இருக்கலாம் என்பதையும் கூட சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த போருக்கு முன்பு மிக முக்கியமான பரபரப்பான ஒரு பாதையாக இருந்திருக்கக்கூடிய இந்த ஹோமோஸ் நீரிணையின் வழியாக இப்போது மிக மிக குறைந்த அளவில் தான் கப்பல்கள் செல்லுகின்றன. February 28 தான் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியதை தொடர்ந்து இந்த நீரிணை மூடப்பட்டதும் எல்லோருக்கும் தெரியும். சவுதி அரேபியா வந்து தனது
அந்த எண்ணெய் உற்பத்தியின் ஒரு பகுதியை வந்து செங்கடல் துறைமுகங்களுக்கு குழாய் வழியாக கொண்டு செல்லக்கூடிய வசதியை வைத்திருக்கின்றதா. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தால் ஹோமஸ் நீரிணைக்கு அப்பால் இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் ஓமான், அதனை ஒட்டியிருக்கின்ற ஒரு சிறிய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு எண்ணெயை கொண்டு செல்லும் குழாய் அமைப்பை அதுவும் கொண்டிருக்கின்றதாம். ஆனால் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் தங்களின் வழக்கமான எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் கிட்டத்தட்ட 20% இழப்பு ஏற்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். முக்கியமான ஏற்றுமதிகளும் கூட இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஹோமோஸ் நீரிணை வந்து தொடர்ந்து மூடியிருப்பது உலக பொருளாதாரத்தின் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தளவில் அது வந்து இந்த வளைகுடா பகுதியில் இருந்து வரக்கூடிய எண்ணெயை சார்ந்திருக்கவில்லை என்று சொன்னாலும், அமெரிக்காவில் விற்கப்படக்கூடிய அந்த பெட்ரோல் விலைகளும் கூட உலகளாவிய சந்தையினால்தான் தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த நிலையில்தான் அமெரிக்காவிலும் கூட இந்த எரிபொருளுக்கான விலை பெருமளவிலே உயர்ந்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதாகவும் கூட இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எளிதாக வெற்றி கிடைத்துவிடும் என்று சொல்லித்தான் நினைத்து அவர் போருக்கு சென்றிருக்கின்றார். ஆனால் அதன் மூலம் ஒரு பெரும் தவறு செய்யப்பட்டு அதன் விளைவுகளில் தான் அவர் இப்போது சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க மக்கள் வந்து ஒரு விரக்தி நிலையிலே இருக்கின்றார்கள். போரை நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் அமெரிக்க அதிபருக்கு இப்போது இருக்கின்றது என்று சொன்னாலும், போரில் தோல்வி ஏற்பட்டது என்பது தொடர்பாக காட்டிக்கொள்வதற்கும் கூட அவர் விரும்பவில்லை என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் இந்த ஹோமோஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக திறக்கப்படுவதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஈரான் கூறக்கூடிய சில சலுகைகளை அவர் வழங்குவதற்கு முன்வரலாம். ஆனால் அவரது கட்சியில் இருக்கக்கூடிய தீவிரமான அரசியல்வாதிகள் இதை கடுமையாக எதிர்க்கின்றார்களாம். அதே நேரத்தில் தானே வெற்றி பெற்றதாக மக்களிடம் காட்டிக்கொள்வதற்கும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்புவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக முன்னேற்றம் அடையாமல் ஒரு இழுபறி நிலையில் செல்வதையும் கூட இந்த கட்டுரையிலே சுட்டி காட்டியிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது அமெரிக்காவுடன் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போரைத்தான் ஈரான் மீது செய்து வருவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறின் விளைவாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஒட்டுமொத்த உலகமும் எதிர்கொள்ளும் என்பது தொடர்பாகவே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:29.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa aalosnegalukku 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham,
5: 416-461-6401.
6: August 2026, ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21st முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
4: Solutions, residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
7: வானலையில் தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:42 எல்நினோ தொடர்பான ஒரு ஆய்வொன்று இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை ஒரு எச்சரிக்கையையும் கூட சேர்த்து வெளியிட்டிருக்கின்றது. இட் குட் பி த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் டெக்கேட்ஸ் என்பதைத்தான் யுஎன்எம் கூட தெரிவித்திருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். பசிபிக் ஓஷன் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு காலநிலை விளைவாகத்தான் இந்த எல்நினோ வெப்பமான காலத்திற்கு பொறுப்பானதாகவும் கூட இருக்கின்றது. ஏற்கனவே இந்த எல்நினோ என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு காலநிலை விளைவின் போது உலகளவிலே வெப்பநிலை அதிகரித்து ஒரு சில காலநிலை இடையூறுகளும் கூட எதிர்கொள்ளப்படும். அதனோடு சேர்த்து இப்போது மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற காலநிலை மாற்றமும் சேர்ந்து வருவதால் தான் அதன் விளைவுகள் பாரதூரமானவையாக இருக்கக்கூடும் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது என்று சொல்லி பார்த்தால் தொடர்ச்சியான அவதானிப்புகள் செய்யப்படுகின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த எல்நினோ வெதர் பேட்டர்ன் அதன் நியூ ஃபேஸை நாங்கள் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் உணரத் தொடங்குவோம் என்பதை ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கின்றது. எங்களது பூமி இந்த பிளானட் முழுவதுமே காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை அது எதிர்கொள்ளுகின்ற இந்த காலத்தில் இந்த எல்நினோவும் கூட ஏற்கனவே உயர்ந்திருக்கின்ற வெப்பநிலையை இன்னமும் உயர்த்தலாம் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் த வேர்ல்ட் மெரியோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால் இந்த 2026 இனி வரப்போகின்ற இனிய மாதங்களில் எல்நினோ வந்து இன்னமும் அதிகமாகவே பலம் அடையப்போகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதரை இந்த பூமியின் பல இடங்களுக்கும் அது கொண்டு வரலாம் என்பதும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியான பல வெதர் ஏஜென்சிஸ் வந்து தங்களது எதிர்ப்பு குரல்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த முறை வரப்போகின்ற அந்த எல்நினோ வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக இருக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சூப்பர் எல்நினோவாக இருப்பதற்கான சாத்தியமும் கூட தென்படுகின்றது என்பதை இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் சரியாக எக்ஸாக்ட் டைமிங்கையும் கூட அவர்களால் இன்னும் கணிப்பிட முடியவில்லை. ஆனால் ஒரு பலமான எல்நினோ உருவாகக்கூடிய நிலைமையை இப்போது நாங்கள் பார்க்கின்றோம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு தரம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. பூமியின் இந்த பசிபிக் ஓஷன் இருக்கின்ற பகுதியில் கடந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கின்ற அந்த நீர் வந்து கூலராக இருந்திருக்கின்றது. அதற்கு பிறகு ஒரு 3 கழித்து, அதாவது பிப்ரவரி தாண்டி மார்ச் மாதம் ஆரம்பிக்கின்ற போது அந்த வரைபடத்தில் வந்து அந்த நிறம் வந்து மாறி இருக்கின்றது. நீலத்தில் இருந்து அதுக்கு பிறகு ஒரு ஆரஞ்சு கலர்லே வெப்பநிலை உயர்வை காட்டக்கூடிய வகையில் அந்த மாற்றம் அவதானிக்கப்படுகின்றது. அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த பசிபிக் ஓஷன் நீர் வந்து ஒரு வார்ம் வாட்டராக மாறக்கூடிய நிலைமைதான் அது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார். சவுத் அமெரிக்காவின் கரையோரமாக அந்த நீர் வந்து செல்கின்றதா. அதுக்கு பிறகு ஏப்ரல் என்று சொல்லி பார்த்தால் மிக தெளிவாகவே அந்த எல்நினோவின் உருவாக்கத்தை அங்கு காண முடிகின்றது. அந்த பகுதி முழுவதுமே வெப்பநிலை உயர்வை எதிர்கொள்ள தொடங்குகின்றன என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு இப்போது மேயில் இன்னும் கொஞ்சம் பலத்தை பெற்று ஜூன் மாதத்திலிருந்து மீண்டும் அதன் விளைவுகளை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளை எதிர்பார்க்கலாம். எல்நினோ என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ட்ராபிக்கல் பசிபிக் ஓஷன், அங்கு ஏற்படக்கூடிய அந்த நீரின் வெப்பத்தை அங்கு வீசக்கூடிய அந்த காற்றின் காரணமாக அது பல இடங்களுக்கும் பரப்பக்கூடியதால் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விளைவாகத்தான் இங்கு அது சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்நினோ இவெண்ட் வந்து கண்டிப்பாக வரும் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பலமானதாக அது இருக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதையும் கூட விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இதே நேரம் இந்த பசிபிக் ஓஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீரின் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து எப்போதுமே ஏற்ற இறக்கங்களோடு தானே இருக்கும். ஒரு சில சமயங்களில் அது அந்த அவரேஜிலும் பார்க்க கூடியதாக இருக்கும். அப்போது வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வைத்தான் நாங்கள் எல்நினோ என்று சொல்லி பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு அந்த அதன் கூல சிப்ளிங்காக லானினா வரும். அப்போது அந்த பசிபிக் ஓஷன் வாட்டர்ஸ் வந்து சற்று குளிர் நிறைந்ததாகவும் கூட இருக்கும் வழக்கமான சராசரியிலும் பார்க்க என்பதைத்தான் இங்கு சொல்லி எல்நினோவை பொறுத்தளவில் சராசரி வெப்பநிலையிலும் பார்க்க ஒரு 2 அதிகமாக அந்த காலத்தில் இருக்கின்ற போது அதை வெரி ஸ்ட்ராங் என்று சொல்லி பார்க்கின்றார்கள். அதே நேரம் அதுதான் சூப்பர் எல்நினோ என்று சொல்லியும் கூட அழைக்கப்படுகின்றது. ஏற்கனவே 1950 இருந்து பார்த்தால் ஒரு சில சமயங்கள் நாங்கள் இந்த சூப்பர் எல்நினோவை சந்தித்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த முறையும்
ஒரு சூப்பர் எல்னினோவாக இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் அதிலும் பார்க்க அதிக பலத்தோடும் இருப்பதற்கான வாய்ப்புகளையும் மறுக்க முடியாது என்பதைத்தான் இந்த விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாகவே பல அவதானிப்புகள் செய்யப்படுகின்றன. வாம் சேட்டலைட் டாடாஸ் புறப்படுகின்றன, மிதவைகள் அந்த பகுதியில் மிதக்கவிடப்படுகின்றன. அதே நேரம் அந்த நீர்க்கடியில் சென்று அவதானிக்கக்கூடிய பல்வேறுபட்ட டிவைசஸும் கூட அங்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில்தான் ஒரு முக்கியமான ஒரு அவதானிப்பு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய அலையாக இருக்கின்ற அந்த நீர் வந்து ஒரு 6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வோடு, அதாவது அவரேஜிலும் பார்க்க 6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வோடு பசிபிக் ஓஷனின் ஒரு பல 100 மீட்டர் ஆழமான பகுதியில் கிழக்கு நோக்கி நகர்வதை காட்டக்கூடிய அவதானிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுதான் இப்போது இந்த எல்னினோ மிக பலமானதாக இருக்கும் என்பதற்கான ஒரு ஆரம்ப அறிகுறி என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நீரின் மிக அதிகமான வெப்பம், அதே நேரம் அது மிக ஆழத்தில் இருப்பதும் கூட ஒரு வலிமையான எல்னினோ வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்று சொல்லித்தான் நாங்கள் நம்புகின்றோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த டீப் சி ஹீட் வந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நீரின் வெப்பத்தையும் உயர்த்தும். அதுக்கு பிறகு அந்த மேற்பரப்பு நீர் வெப்பமாகும். அதன் பின்பு அந்த மேற்பரப்புக்கு மேலே இருக்கின்ற அந்த காற்றையும் அது வெப்பமாக்கும். அந்த காற்று தான் பல இடங்களுக்கும் அந்த வெப்பத்தை எடுத்து சென்று உலக அளவிலே வெதர் பேட்டர்ன்ஸை இடையூறு செய்யும் என்பதைத்தான் நாங்களும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் அன்டோனியோ குட்டரஸ் என சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக என்று சொல்லி பார்த்தால், ஏற்கனவே இந்த வார்மிங் வேர்ல்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நெருப்பில் இப்போதைய அந்த எல்னினோ கண்டிஷன் மேலும் எண்ணெயை ஊற்றுவது மாதிரி தான் இருக்கின்ற நிலைமை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருத்தல் அவசியம் என்பதும் கூட ஐக்கிய நாடுகள் சபையால் விடுக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த எல்னினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் வந்து இடங்களுக்கு ஏற்ற வகையில் சற்று மாறுபடலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சவுத் அமெரிக்கா போன்ற இடங்களில் ஒரு ஹாட்டான ட்ரை வெதரை அது உருவாக்கலாம். சவுத் ஈஸ்ட் ஏஷியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் வந்து வறட்சி ஏற்பட்டு காட்டுத்தீக்கான வாய்ப்பையும் அது கொண்டு வரலாம். அதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மான்சூன் சீசன் அதிலும் கூட பாதிப்பை ஏற்படுத்தி அல்லது அதை பலமிழக்க செய்து மழை குறைந்து ட்ரை கண்டிஷன்ஸ் அங்கு உருவாகலாம். இந்த நிலைமை வந்து இந்த ஹோர்ன் ஆஃப் ஆப்ரிக்கா மற்றும் நோதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்ரிக்கா போன்ற இடங்களிலும் அதே மாதிரியான விளைவுகளை கொண்டு வரலாம். ஆனால் சதர்ன் யூஎஸ் போன்ற இடங்களில், அமெரிக்காவின் தெற்கு பகுதி என்று சொல்லி பார்த்தால், ஹெவிய ரெயின்ஃபாலே அது கொண்டு வரக்கூடும். அதே நேரம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கையும் அந்த இடங்கள் சந்திக்கலாம் என்பதை தெரிவிக்கின்றார்கள். எனவே எப்படி இந்த எல்னினோவின் விளைவுகள் இடங்களுக்கேற்ற வகையில் வேறுபட்டவையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். வடமேற்கு ஐரோப்பா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வானிலையோடு பார்த்தால் அங்கு வந்து இந்த எல்னினோவின் தாக்கம் அந்த அளவுக்கு வலுவாக இல்லை என்று சொன்னாலும், யூகே போன்ற இடங்களில் குளிர்காலம் வந்து கொஞ்சம் தாமதமாக தொடங்கலாம். அதே நேரம் கடும் குளிரையும் கூட அந்த குளிர்காலத்தில் இடையிடையே எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையையும் அது கொண்டு வரலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல வேறுபாடுகள் இருக்கும் இடத்திற்கு இடம். அதே நேரம் கடந்த எல்னினோ இவெண்ட்ஸின் போது ஏற்படக்கூடிய இந்த இயற்கை நிறுத்தங்களினால் உலகளவிலே உணவு விலை உயர்ந்திருக்கின்றது. உலகளவில் இருக்கக்கூடிய மக்களது வருமானம் பெருமளவிலே இழக்கப்பட்டிருக்கின்றது. அறுவடை பாதிக்கப்பட்டு அதே நேரம் இந்த சப்ளை செயின் போன்றவையும் கூட பாதிக்கப்பட்டு உலகளவில் பொருளாதாரங்கள் பெரியளவில் பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகியிருந்தது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்போதும் வரலாம். ஏற்கனவே பல பிரச்சனைகள் உலக அளவில் நடைபெறுகின்ற அந்த போர்களின் மூலமாக பொருளாதார பாதிப்புகள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலையில் எல்னினோவும் மேலதிக தாக்கத்திற்கு காரணமாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். வழக்கமாக இந்த எல்னினோ லானினா இரண்டுமே மாறி மாறி வரக்கூடிய அந்த ஒரு காலநிலை விளைவுகளாக இருக்கும். எல்னினோவில் உயர்ந்து லானினாவின் போது அந்த வெப்பநிலை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குறைந்திருக்கும். ஆனால் இப்போதைய இந்த பேட்டர்னை பார்த்தால் அந்த லானினாவின் போதும் கூட வெப்பநிலை பெரிய அளவிலே சரியவில்லை என்பதைத்தான் விஞ்ஞானிகள் அவதானித்திருக்கின்றார்களாம். இடையிடையே சற்று குறைந்தாலும் மீண்டும் உயரக்கூடிய நிலைமை தான் காணப்படுகின்றது. அதற்கு மேல் ஒரு எல்னினோவின் தாக்கம் மேலதிகமான வெப்பநிலை உயர்வை கொண்டு வரும்
என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சில ஆய்வுகளின் அடிப்படையில் 2027 இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட அந்த தரவுகளின் அடிப்படையில் வார்மஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்டாக பதிவாகலாம் என்பதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கான காரணம் இந்த எல்னினோ இந்த ஆண்டின் நிறைவு பகுதியில் உச்சம் பெற்று அதிக பலத்தோடு 2027 பாதிப்பை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கும் என்பது தொடர்பாக அந்த முக்கியமான தரவுகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். 10:52 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் ஈஸ்டஃபமின் நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்டஃபம் தொடர்புகளுக்கு 416824 1212 eastfm102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டஃபம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்டஃபம் 102.7. எரிபொருள் விலை நாளைக்கு கணிசமான அளவுக்கு உயர்கின்றது. தொடர்ச்சியாக சற்று குறைந்திருக்கக்கூடிய விலையில் தான் நாங்கள் இப்போது ஒரு சில நாட்களாக எரிபொருளை பெற்றுக் கொண்டிருந்தோம். ஆனால் நாளை நாளில் 8% விலை உயர்வு ஏற்படலாம். ஜூன் மாதம் 3ஆம் தேதி என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். சிறந்த வெப்பநிலை உயர்வுடன் கூடிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு வாரத்தை தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம். 21 இப்போதைய வெப்பநிலை 21 உணரப்படுகின்றது. தெளிவாக வானம் இருக்கின்றது. எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இது நிலைமைகள் இன்று தொடரும். 8:52 இன்று இரவில் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. 25 இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாகவும் உடல்நிலையாகவும் இருக்கும். இரவுப்படுதல் 14 வெப்பநிலை நீடிக்கும். 13 தான் இரவின் உடல்நிலையாகவும் நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு புதன்கிழமையும் கூட சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பகல் பொழுதைத்தான் எங்களுக்கு தரப்போகின்றது. முகில் இல்லாமல் முழுமையாகவே சூரியனுக்குரியதாக இருக்கும் நாளைய வானம். 26 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 26 டிகிரி செல்சியஸை நாங்கள் நாளைக்கு உணரப்போகின்றோம். வருகின்ற வியாழக்கிழமையிலிருந்து வெப்பநிலை இன்னமும் உயர்ந்து 30 தொடுகின்றது. உடல்நிலையில் என்பதைத்தான் சொல்லலாம். வியாழக்கிழமை வந்து 27-29 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 29-32 உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. காலையில் சற்று அதிகமான வெளிச்சம் இருக்கும். அதுக்கு பிறகு முகில் சேர தொடங்கலாம். மதியம் மாலை பொழுதில் சற்று அதிக முகிலை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இரவு வேளை மழை இருக்கலாம், 1-3 மில்லிமீட்டர் வரைக்கும். வருகின்ற வீக்கெண்டில் மழைக்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. அதுவும் சனிக்கிழமை கணிசமான அளவுக்கு மழை பொழிவோடு பகல் பொழுதை கொண்டிருக்கலாம். காலையில் மழை தொடங்கும். மதியமும் மழை தான், 5 மில்லிமீட்டர் சொல்லப்படுகின்றது. மாலை பொழுதிலும் மெல்லிய தூறல் தொடர்ந்து இரவிலும் கூட மழை தொழிலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னாலும் இடையிடையில் மழை வந்து போகலாம். வெப்பநிலை ஒப்பீட்டளவில் சற்று சரிந்து 20 இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 21 உணரப்படும். திங்கட்கிழமையும் கூட 21-23 உணர்போன்றும் வெளிச்சம் முகில் இருக்கக்கூடிய பகல் பொழுதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த திங்களும் கூட காலை 11:01 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
5: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779.
6: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
7: கலர் ரிப்பன்,
6: சுரேஷ்,
7: சங்கீத மேகம்,
6: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 நோட்ஸ் இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
8: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
9: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
8: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
10: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
11: Commerce Ventures 416-457-0651.
10: 416-457-0651. Some conditions may apply.
12: என்ன யோசினே?
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு. ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
14: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
15: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
16: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
17: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:16 நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஜூன் மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் ஜூன் மாதம் எங்களுக்கு சம்மர் வரப்போகின்ற நல்ல வெப்பநிலை வெளிச்சம் இருக்கின்ற ஒரு மாதமாக ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகளை தந்தாலும் கூட ஒரு உயிரினத்திற்கான ஒரு டெட்லி மந்தாக அது பார்க்கப்படுகின்றது. எனவே நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் தொடர்பான கவனத்தை எடுத்தல் அவசியம் என்பது தொடர்பான ஒரு நினைவூட்டலும் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஜூன் இஸ் அ டெட்லி மந்த் ஃபார் டர்டில்ஸ் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மீடியோலஜிக்கல் சமர் ஏற்கனவே உத்தியோகபூர்வமாக நேற்றைய நாள் ஜூன் 1ஆம் தேதியோடு ஆரம்பித்திருக்கின்றது. வோமான மந்த்ஸாக இனி வரப்போகின்ற மாதங்கள் ஒரு

மாதங்கள் தொடர்ந்து வரப்போகின்றது. இந்த நிலையில் நாங்கள் வழிப்புறங்களில் அதிகம் செலவிடுவதோடு மட்டுமல்லாமல் எங்களைப் போல ஏனைய உயிரினங்களும் கூட அதிகம் இப்போது சுற்றுச்சூழலில் ஆக்டிவாக நகரக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் கூட இந்த காலப்பகுதி இருக்கும். ஆன்டாரியோவில் இப்போது பல இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற போக்குவரத்து நெரிசல்கள், அதிக வாகனங்கள் வீதிகளில் பயணிக்கக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்ற நிலையில் இது ஆமைகளுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக அமைகின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த வெப்பநிலை உயர்வாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் போன்ற மாதங்களில் இந்த டர்டல்ஸ் வந்து தங்களுக்கான பாதுகாப்பான நெஸ்டிங் ஏரியாஸை தேடி பல இடங்களுக்கும் பயணிக்குமாம். அதில் குறிப்பாக இந்த காட்டேஜஸ் போன்றவை இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், சற்று மனித நடமாட்டம் குறைவாக இருக்கும் நகரங்களாக இல்லாமல் பெரும்பாலும் கிராமப்புறங்களாக இவை இருக்கின்ற நிலையில் அங்கு இப்போதும் அதிக இடங்களில் வாழக்கூடிய அந்த ஆமைகள் பெருமளவிலே வாகனங்களில் சிக்கி இறக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான அந்த ஆமை இறப்புகள் வந்து வீதிகளில்தான் நடக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த ஆமைகள் உயிரிழந்த நிலையில் சேகரிக்கப்பட்டாலும் சரி, அல்லது காயமடைந்த நிலையில் சேகரிக்கப்பட்டாலும் சரி, அவற்றை அவதானிக்கின்ற போது இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயம் என்று சொன்னால், பெரும்பாலும் இந்த வீதிகளில் சிக்கொண்டிருக்கக்கூடிய ஆமைகள் வந்து பிரெக்னன்ட் ஃபீமேல்ஸாகத்தானாம் இருந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆமைகளை நாங்கள் கண்டிப்பாக பாதுகாத்தல் அவசியம். காரணம் என்று சொன்னால், இந்த பூமிக்கு எங்களுக்கு முன்பே பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக ஆமைகள் வந்து இருக்கின்றன. அதிலும் இன்னும் ஒரு விடயம், பெருமளவிலே மாற்றமில்லாமல் நீடிக்கின்ற உயிரினங்களாக இவைத்தான் இருக்கின்றனவாம். ஒரு 220 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கக்கூடிய ஆமை இனங்கள் தான் பெரும்பாலும் இப்போதும் கூட காணப்படுகின்றன. டைனோசோர்ஸ் வாழ்ந்த காலப்பகுதிக்கு முன்பே இந்த பிளனட்டில் இருந்திருக்கக்கூடிய உயிரினங்களாகவும் கூட டர்டல்ஸ் இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படி தொடர்ச்சியாக பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய இந்த ஆமை இனம் மனிதர்களால் தான் இப்போது பெரும் ஆபத்தை சந்திக்கின்றது. அவற்றின் வாழ்விடங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. வாகனங்களோடு அடிக்கடி விபத்துக்குள்ளாகுதல் போன்றவற்றின் காரணமாக இந்த ஆமை இனங்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றன. அதில் குறிப்பாக ஒன்டாரியோ என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், ஒன்டாரியோவின் நேட்டிவ் ஸ்பீஷீஸில் ஒரு 8 இனங்கள் வந்து ஆபத்தான அந்த லிஸ்டில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. கனேடிய அளவிலே இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் லிஸ்டில் அவை சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில முழுமையாகவே அழிவடைந்திருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் இப்போது நாங்கள் அதிகம் வீதிகளில் காணக்கூடிய உயிரினங்களாக 3 இனங்கள் வந்து சொல்லப்படுகின்றது. ஒன்று வந்து பெயிண்டட் டர்டில் என்று சொல்லப்படக்கூடிய, கொஞ்சம் மஞ்சள் நீலமல்ல மஞ்சள் ஒரேஞ்ச் இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஆமீனம். இன்னொன்று ஸ்னாப்பிங் டர்டில்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய, அந்த ஓடு வந்து கொஞ்சம் ஒரு கருப்பாக டார்க் கிரீன் மாதிரி தென்படக்கூடிய ஆமீனம். அடுத்தது பால்டிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, மஞ்சள் கழுத்தும் கருப்போடும் இருக்கக்கூடிய அந்த ஆமை இனத்தை தான் பெரும்பாலும் ஒன்டாரியோவின் வீதிகளில் நாங்கள் அதிகம் காண்கின்றோம் என்பது தொடர்பாக கூறப்படுகின்றது. ஆமைகளின் ஒரு இன சனத்தொகை, அதனை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு முதிர்ந்த ஆமைகள் வந்து நிறையவே தேவைப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு ஆமை தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்லி பார்த்தால், இந்த ஸ்னாப்பிங் டர்டில்ஸ் இருக்கின்றது, இவை 20 வயது வரை இனப்பெருக்கம் செய்வதில்லையாம். அதே நேரம் தங்களுக்கு பதிலாக ஒரு புதிய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அதுக்கு வந்து 59 ஆண்டுகள் அது இந்த பூமியில் வாழ்ந்தாக வேண்டும் என்பதும் கூட இயற்கையின் ஒரு நியதி என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது நீண்ட காலம் வாழக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு பதிலாக ஒன்றாக புதிதாக வளர்ந்து வருவதை உறுதி செய்வதற்கு அந்தளவு காலம் அந்த உயிரினத்திற்கு எடுக்கின்றது. ஆனால் ஒரு வீதி விபத்தில் ஒரு ஆமை இழக்கப்படுதல் கூட அந்த இனத்திற்கான ஒரு பெரும் இழப்பாகத்தான் கருதப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, இந்த ஆமை இனம் அழிவடைதல், அதை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கவனித்தாக வேண்டும். இந்த ஒன்டாரியோவில் இருக்கக்கூடிய அல்லது ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம் என்று சொன்னால், அதற்கு இந்த ஆமைகள் கண்டிப்பாக தேவைப்படுகின்றதா. இந்த வெட்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் வாழக்கூடிய பெரிய உயிரினங்களாக இந்த ஆமைகள் காணப்படுகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அவை இழக்கப்படுதல் அந்த ஒரு சுற்றுச்சூழல் சமநிலையை பெரிதும் பாதிக்கும் நெகட்டிவான எஃபெக்ட்ஸை தான் அவை சந்திக்கப் போகின்றன என்பதைத்தான் ஒன்டாரியோ டர்டல் கன்சர்வேஷன் சென்டர் தெரிவித்திருக்கின்றது. இந்த வெட்லேண்ட்ஸ் வந்து மனிதர்களுக்கும் கூட
மிக மிக அவசியமானவை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எங்களது வாட்டர் சோர்ஸ் அதன் ஒரு ஃபில்டரேஷன் சிஸ்டமாகத்தான் நாம் இந்த வெட்லேண்ட்ஸ் வந்து இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு கிட்னி மாதிரி நீர் வடிகட்டுதலில் இந்த ஈரநிலங்கள் பெரும் பங்களிப்பை செய்கின்றன. ஆரோக்கியமில்லாத ஈரநிலங்கள் ஆரோக்கியமில்லாத நீர் ஆதாரத்தை தான் எங்களுக்கும் வழங்கும் என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆமைகள் அந்த வெட்லேண்டின் பாதுகாப்புக்கு மிகவும் தேவை, அந்த வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம் மனிதர்களது பாதுகாப்புக்கு மிகவும் தேவை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். சுற்றுச்சூழலில் வந்து அதிக மழை பெய்கின்ற போது அல்லது புயல்களின் போது அதிகப்படியான நீரை சேமித்து வைப்பதன் மூலமும் கூட இந்த வெட்லேண்ட்ஸ் வந்து மண் அரிப்பை தடுக்கின்றன. அதே நேரம் வெள்ள அபாயத்தையும் கூட கட்டுப்படுத்துவதற்கு அவை பெரிதும் உதவுகின்றன என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இதை தாண்டி மீன் உட்பட மிக அதிகமான நீர் விலங்குகளுக்கும் கூட அல்லது வனவிலங்குகளுக்கும் கூட அவை வாழ்விடத்தையும் உணவையும் வழங்குகின்றன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வெட்லேண்ட்ஸ் ஹெல்த்தியாக இருப்பதற்கு ஆமைகள் தேவைப்படும். ஆமை இனங்கள் அழிகின்ற போது அதன் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். அதன் காரணமாக மனிதர்கள் உட்பட ஏனைய பல உயிரினங்கள் பாதிப்பை சந்திக்கப் போகின்றன என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்டாரியோவிலும் கூட இந்த டர்டல் ட்ராமா சென்டர்ஸ் இருக்கின்றது. அதில் குறிப்பாக பீட்டர்பரோ போன்ற இடங்களிலெல்லாம் இதற்கென்றே மெடிக்கல் டீம்ஸ் இருக்கின்றார்களாம். ஒன்டாரியோவின் நேட்டிவ் டர்டல்ஸை பாதுகாப்பதற்கான வைத்தியசாலையும் கூட அங்கு இயங்கப்படுகின்றது என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் வீதிகளில் விபத்தை சந்திக்கக்கூடிய ஆமைகளை அல்லது உயிரிழந்த ஆமைகளை கூட அங்கு கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய வகையில் டர்டல் டாக்ஸி டிரைவர்ஸும் கூட தங்களது வாலண்டியர் சர்வீஸை வழங்கி வருகின்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் கூட அப்ளை பண்ணி இந்த மாதிரியான டர்டல் டாக்ஸி டிரைவராக பணியாற்ற முடியும் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் பல இடங்களிலும் விபத்துக்குள்ளாகக்கூடிய அந்த ஆமைகளை அங்கு கொண்டு சென்று சேர்க்கின்றார்களாம். ஆமைகள் வந்து அதிகளவில் விபத்தில் பாதிக்கப்பட்டாலும் கூட அவை ஒரு குறுகிய காலத்திற்குள் மீண்டும் தங்களை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டால் அவற்றை காப்பாற்ற முடியும். அதே நேரம் உயிரிழந்திருக்கக்கூடிய ஆமைகளிலிருந்தும் கூட முட்டைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சேகரித்து அவற்றை புதிய ஆமைகளாக உருவாக்க முடியும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் அந்த எக்ஸ் வந்து அவற்றின் உடலிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு இன்குபேட் பண்ணப்பட்டு அவை பொறிக்க வைக்கப்பட்டு மீண்டும் அந்த ஈரநிலங்களில் விடப்படுகின்ற போது அந்த ஆமை பாப்புலேஷனை ஓரளத்துக்கு நாங்கள் பாதுகாக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் அந்த விவரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே வீதிகளில் நாங்கள் பயணிக்கின்ற போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஒரு சிறிய கல் மாதிரி தென்படுகின்றது என்று சொன்னால் சற்று வேகத்தை குறைத்து நிறுத்தி பார்த்து அது ஆமையா என்று சொல்லி அது தொடர்பான கவனம் எடுத்தல் அவசியம் என்பதையும் கூட இந்த செய்தி வலியுறுத்துகின்றது. 11:24

0: நாட்டுக்கொரு பண்பலை மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத் துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-906-4599.
7: அவ்வளவு சந்தோஷம்.
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
1: உதயன் சர்வதேச விருது விழா. வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கன் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
11: விவாகா டொராண்டோ. கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
11: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
12: அழகு அழகு 647-787-3784.
13: வானலையில் தமிழ் வாசம். தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
7: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்திய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
8: நல்ல பாட்டு, 4 விஷயம், FM 102.7, ஈஸ்ட் FM.ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:46. மியான்மரின் பிரசிடென்ட் மிங் ஆங் ஹ்லேயிங் இந்தியாவுக்கு ஒரு 5 நாள் விஜயமாக வருகை தந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோடும் பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தியிருக்கின்றார். முக்கியமான ஒரு சில விடயங்கள் அதிகம் கவனம் பெற்றிருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தைகளில். ட்ரேட், கனெக்டிவிட்டி, போர்டர் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் போன்றவை அதிகம் பேசப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தான் உத்தியோகபூர்வமாக மின் ஆங் ஹ்லேயிங் வந்து மியான்மரின் பிரசிடென்டாக பதவியேற்று இருக்கின்றார். அதற்கு பிறகு அவர் செய்யக்கூடிய ஒரு வெளிநாட்டு முதல் பயணமாக இந்திய பயணம் அமைகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. பரவலாக விமர்சிக்கப்பட்ட தேர்தல் மற்றும் 2021 ஆட்சி கவிழ்ப்பால் தூண்டப்பட்ட 5 ஆண்டு கால உள்நாட்டு போர் இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் பிறகு இப்போது மியான்மரின் ராணுவ ஆதரவு பெற்றிருக்கின்ற தலைமையுடன் இந்தியா உட்பட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பிராந்திய சக்திகள் வந்து எப்படி தங்களது உறவினை வளர்த்து கொள்ள அந்த முடிவுகளை மாற்றியிருக்கின்றன என்பதற்கான ஒரு முக்கியமான கவனம் வருகின்றதாம் இந்த பேச்சுவார்த்தை என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்தியாவுடன் மியான்மர் வந்து 643 கிலோமீட்டர் எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கின்றது. இந்த பகுதிகளில் 2 பக்கங்களிலும் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகள் வந்து மற்ற பக்கத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். 2021 பிப்ரவரி மாதம் ஆங் சான் சூகி அவரது அந்த ஒரு கட்சி வந்து தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்றதுக்கு பிறகு அந்த காலத்திலே ஆர்ம் ஃபோர்ஸஸின் கமாண்டர் இன் சீஃபாக இருந்திருக்கக்கூடிய மின் ஆங் ஹ்லேயிங் அவர் வந்து உடனடியாகவே ஆட்சியை கைப்பற்றியிருந்தமை இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தை கவிழ்த்துத்தான் அதிகாரத்தை அவர் கைப்பற்றியிருந்தார். இராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றியமை நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை தூண்டியிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆயுதமேந்திய எதிர்ப்பு இயக்கமும் கூட அங்கு உருவாகி மோதல்கள் வெடித்து 1000கணக்கான மக்கள் உயிரிழந்து 1000000கணக்கானவர்கள் இடம் பெயர்ந்திருக்கின்றார்கள். அதே நேரம் மியான்மரின் பெரும்பகுதி வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற ஒரு உள்நாட்டு போரும் கூட தொடர்ந்து 5 ஆண்டுகள் நடந்திருக்கின்றது. இந்த மோதலின் விளைவுகள் வந்து எல்லையை தாண்டி இந்தியாவிலும் கூட பரவி இருக்கின்றது. மியான்மரின் சின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எத்னிக் மைனாரிட்டி, அந்த மைனாரிட்டியை சேர்ந்திருக்கக்கூடிய 1000கணக்கான மக்கள் உட்பட இன்னும் பலரும் கூட இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய மிச்சோரம் மற்றும் மணிப்பூர் போன்ற இடங்களுக்கு தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். இப்படி இந்தியாவிலும் கூட அந்த மோதல் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுக்கு பிறகு 2025 அதாவது கடந்த ஆண்டின் டிசம்பர் மாதத்திலும் இந்த 2026 ஜனவரியிலும் மியான்மர் மீண்டும் தேர்தலை நடத்தியிருந்தது. ஆனால் இதில் பல கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் அதிகம் மோதல்கள் இடம்பெறும் பகுதிகளில் தேர்தல் நடத்தப்படவும் இல்லை. எனவே இந்த நிலையில் இராணுவ ஆதரவு பெற்ற தரப்பான அந்த தரப்பு வந்து பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தது. மீண்டும் அந்த இராணுவத்தின் கமாண்டராக இருந்திருக்கக்கூடிய மின் ஆங் ஹ்லேயிங் வந்து உத்தியோகபூர்வமாக மியான்மரின் பிரசிடென்டாக பதவியேற்றிருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த நிலையில் 2021 ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு இருந்திருக்கக்கூடிய 5 ஆண்டுகளில் மிங் ஆங் ஹ்லேயிங் வந்து ரஷ்யா மற்றும் சைனாவுக்கு உத்தியோகபூர்வமாக பயணித்திருக்கின்றாராம். ஆனால் இந்த 2026 ஏப்ரல் மாதத்தில் தான் அவர் மீண்டும் மியான்மரின் அதிபராக பதவியேற்றிருக்கின்றார். எனவே அதுக்கு பிறகு அவர் செய்யக்கூடிய முதலாவது ஃபாரின் விசிட் இது என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். 2017 நரேந்திர மோடி வந்து மியான்மருக்கு உத்தியோகபூர்வமான பயணத்தை செய்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடத்தப்பட்டிருந்த ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸில் மியான்மரில் இப்போது நீடிக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் குறித்தும் கூட விவாதிக்கப்பட்டது இந்தியாவில் என்று சொல்லி இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் அந்த தகவலையும் கூட பகிர்ந்திருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எனவே இன்னும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. 5 நாள் விஜயமாகத்தான் மியான்மர் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு இப்போது வந்திருக்கின்றார் என்பது தொடர்பான தகவலையும் பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளையே நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். சிறந்த ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய வெளிச்சமான ஒரு பகல் பொழுதைத்தான் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையும் எங்களுக்கு தரப்போகின்றது. சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்திருக்கும். 22 இப்போதைய வெப்பநிலை,
22 தான் உணர்கின்றோம். 24 வரை வெப்பநிலை உடல்நிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கலாம். எரிபொருள் விலை உயர்கின்றது. நாளைய நாளில் 8% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையுடன் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கிங் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி. இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 ஆண்டின் செவ்வாய்க்கிழமை ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்றே நீங்கள் வாட்ஸ்அப் டொராண்டோவில் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு இணைந்திருக்க முடியும். எப்படி இணைந்திருக்கிறேன்னு சொன்னால், 102.7 இணைந்திருக்கலாம், அல்லது eastfm.ca இருக்கின்றது, அதனூடாக கூட நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும் eastfm.ca ஊடாக. அதே போன்று நீங்கள் eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை பார்ப்பதற்கு ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் இருக்கின்றது. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212-416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சலும் இருக்கின்றது. வெளியே நாங்கள் வானிலையை பார்க்கலாம். இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறது வெளியேன்னு சொன்னால், ஒரு சிறந்த காலநிலை தான், 23 இருக்கின்றது பொது வெப்பநிலை, 24 என்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. 1 மணிக்கு அடுத்த மணி நேரத்திலேயே வந்து நாங்கள் இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். நாளைக்கு நம் வெப்பநிலை உயர்வு இருக்கப் போகிறது, 27 அதிகூடிய வெப்பநிலை, மூன்று முழுதாக சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கும். வருகின்ற வெளியிலிருந்துதான் கொஞ்சம் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற நாட்கள் எல்லாமே வந்து 20களுக்கு மேலான வெப்பநிலை கொண்ட நாட்களாகவும் இருக்க போகிறேன்னு. அப்படியே வந்து நாங்கள் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் தான் வெப்பநிலை மட்டும் அதிகரிக்கிறேன், நானும் அதிகரிப்பேன் என்ற மாதிரி 8% ஒரே நாளில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் உயர்வடைய இருக்கின்றது. இது வந்து கடந்த மே மாதம் 2025 பின்னர் வருகின்ற ஒரு பெரிய ஒரு உயர்வு அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 8% உயர்வடைய இருக்கிறது. ஆகவே அதற்கிடையிலே வந்து நீங்கள் எரிபொருளை நிரப்ப விரும்புபவர்கள் எரிபொருளை நிரப்பிக் கொள்ளலாம் என்பதை இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் டொராண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

12:07 வாட்ஸ்அப் ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். கனடா வந்து இப்பொழுது அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. எது தொடர்பாக என்று சொன்னால், இந்த கஸ்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம், அதாவது அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளுக்கு இடையிலான பல விடயங்களை உள்ளடக்கியதான ஒரு ஒப்பந்தம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனுடைய புதுப்பித்தல் இந்த ஆண்டு வருகின்றது. அதைத்தான் ஞாபகப்படுத்தி இதை இப்போ புதுப்பிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி பரிந்துரைத்து ஒரு கடிதத்தை வந்து கனடா அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் அனுப்பியிருக்கின்றது. குறிப்பாக வந்து கனடா யுஎஸ் ட்ரேட் மினிஸ்டர் டொமினிக் லெப்லாங் வந்து அமெரிக்காவினுடைய ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஜெமீசன் கிரிய, அதே போன்று மெக்சிகோ செக்ரட்டரி ஆஃப் எக்கனமி இவர் மாசிலோ எப்ராட் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த கடிதத்தை அனுப்பியிருப்பதாக இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்திலேயே பார்க்கும்போது இந்த மூன்று நாடுகளை சேர்ந்த விவசாயிகள், வணிகங்கள், தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோர் போன்றவர்கள் தங்களுடைய பொருளாதார எதிர்காலத்தை பாதுகாப்பதோடு அதை வந்து இன்னமும் மேம்படுத்துவதற்கான ஒரு நிலைமைகளை கண்டறிவதற்கான ஒரு ஒப்பந்தமாக இது உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 12:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: வாவ், அது எப்படி உங்கள ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

12:21 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தியிருக்கிறது இந்த போர்ட் ஹோல்ஸ். அந்த நாங்கள் வீதிகளில் ஓடி செல்லும் போது குண்டுங்குழியுமாக இருந்து எங்களுடைய வாகனங்களை எல்லாம் பதம் பார்க்குற ஒரு விஷயம்தான் இதனுடைய தொல்லை. அவங்களும் ஒரு பக்கம் அடிச்சிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் அது உடைந்து கொண்டு தான் இருக்கின்றது. நீட்டு பார்த்ததா இப்படி அப்படி என்று சொல்கிற மாதிரி அப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். சரி, இப்படியான நிலையில் நீங்கள் ஏதாவது கண்டிங்க என்று சொன்னால் toronto.ca/pothole அப்படி என்று சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு சென்று இது தொடர்பாக நீங்கள் அறிவித்துக் கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று ஃபீஃபா வேர்ல்ட் கப் இது June 11 ஆரம்பிக்க இருக்கின்றது. கனடாவிலே 12 நடைபெற போகிறது. இந்த நிலையிலே வந்து கனடாவில் டொரண்டோவிலே நடைபெறுகின்ற முதல் மேட்சுக்கான டிக்கெட்ஸ் வந்து இன்னமும் ஒரு டசன்ஸ் இருக்கின்றன சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது ஒரு $3,000 கொடுத்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் $3,000 இருக்கின்றதாம். வாங்க விரும்புபவர்கள் வாங்கிக் கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சரி, அதே வழியில் எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 8% உயர்வடை இருக்கின்றது. இந்த ஆண்டினுடைய மே மாத ஆரம்பத்திலே இருந்த ஒரு அதிகரிப்பை விட அதே போன்ற ஒரு அதிகரிப்பாக இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த அதிகரிப்பும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் யாராவது எரிபொருள் நிரப்ப வேண்டிய தேவை இருந்தால் அதற்கு முன்னர் நிரப்பிக்கொள்ள முடியும். 12:22 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். பிரதான உட்கட்டமைப்புகளின் கட்டுமானங்களையும் அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான வர்த்தக விரிவாக்கங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார மந்தநிலைக்கான வரைவிலக்கணத்திற்குள் பொருந்தும் வகையில் கனடாவின் சில பொருளாதார நிலைமைகள் உள்ள சூழலில் பிரதமர் இந்நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் முக்கியஸ்தரும் முன்னாள் மாநில பாஜக தலைவருமான அண்ணாமலை கட்சியிலிருந்து விலக உள்ளதாக வெளியான செய்திகள் கவனம் பெற்றுள்ளன. பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபினை சந்தித்த அண்ணாமலை உட்கட்சி விவகாரங்களையும் தாம் ஒதுக்கப்படுவதையும் குறிப்பிட்டு பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அண்ணாமலை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் புதுடில்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் எதிர்க்கட்சிகள் எதிர்பார்ப்பதைப் போன்று அரசாங்கத்தின் உறுதித்தன்மை குலைவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிஸ தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையப் போவதாக ஒவ்வொரு மாதமும் எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்திக் கொண்டே உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளின் அரசியலை பற்றி அரசிற்கு கவலையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476 6479826476.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பியர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1 016.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம்
7: 102.7.

12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரிந்த வழியிலே பார்க்கலாம். கனடா டென்டல் கேர் பிளானுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றன இன்று முதல் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த எலிஜிபிளானவர்களுக்கான ஓப்பனிங்காக இது இருக்கின்றது. அல்லது ஏற்கனவே நீங்கள் இந்த பிளானுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கின்றீர்கள், ஆனால் ரினியூவல் செய்ய மறந்துவிட்டீர்கள் நேற்று வரை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட இப்போது விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு June 2 அடுத்த 6 அந்த ரினியூவல் அதாவது அப்ளிகேஷன் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது 6.5 million அதிகமான கனேடியன்ஸ் வந்து இப்பொழுது கனடா டென்டல் கேர் பிளானுக்கு தகுதி பெறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியும், இதுவரையில் 4.3 million அதிகமானவர்கள் தங்களுக்கான தேவையை நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள் இந்த திட்டத்தினூடாக அப்படின்னு சொல்லியும் தரவுகள் தெரிவிக்கின்றன. இது வந்து பல விடயங்கள் இருக்கின்றன. நீங்கள் டாக்ஸ் செய்திருக்க வேண்டும். அதே போன்று 900,000 டாலர்ஸ் உங்களுடைய குடும்ப வருமானத்திற்கு உள்ளே, அத மொத்த குடும்ப வருமானம் அதற்குள்ளே இருக்க வேண்டும். அதே போன்று உங்களுக்கு வேறு இதை ப்ரைவேட் டென்டல் கேர் இன்சூரன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது இப்படி என்று சொல்லி சில விவரங்கள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் நீங்கள் சரியாக இருக்கும்போது, நீங்கள் தகுதி பெறுகின்ற போது உங்களுக்கும் இது எலிஜிபிளாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் canada.ca போனீங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டிலே வந்து இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். உங்களுடைய வருமானங்களுக்கு ஏற்ற விதத்திலே வந்து உங்களுக்கான அந்த பெர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய குடும்ப வருமானம் $90,000 உள்ளே இருக்க வேண்டும், 90,000 இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: Best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: Ajax, Nissan and Infiniti இல் இப்போது limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. அத்துடன் 2 years free oil changes. உங்கள் credit low ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்பு உள்ளது. தமிழில் பேச முகம் 437-477-7960
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
5: 416-461-6401.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
9: உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 தேதி காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
10: புதிய டிசைன் ஆடைகள்,
11: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
10: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
11: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
10: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

ஒரு மணி ஒரு நிமிடம் இஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அழித்து கொண்டிருக்கிறது. இலை துளிர் காலத்தில் தான் நாங்கள் ஒஃபிஷியலாக இருக்கிறோம். ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்மர் லைக் வெதரை தான் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இன்று ஒரு மணிக்கு 24 அதிகுடிய வெப்பநிலை பருவம்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். 24 இப்போது வெப்பநிலை. இன்றைய நாளுடைய அதிகுடிய வெப்பநிலையும் இதுதான். 6 மணி வரைக்கும் இந்த 24 டிகிரியில் நாங்கள் இருக்கப் போகிறோம். நாளைக்கு இன்னும் அதிகமாக 27 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்க முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் இருக்க போகிறது. அதே வழியில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 8% உயர்வடியே இருக்கின்றது. ஒரு சில நாட்களாக வந்து வடிவா குறைஞ்சு குறைஞ்சு வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எதிர்ப்பு உரமாக ஏறு முகத்தில் இருக்க போது 8% உயர்வடியே இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். istfm.ca மூலம் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அல்லது istfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ் யூடியூபில் istfm 102.7 ஊடாக பார்த்து மகிழலாம். istfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது istfm 102.7@gmail.com.

1:09 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. குயின்ஸ் பார்க்லி பாராளுமன்றம் இடம்பெற இருக்கின்றது. சரி, இந்த நிலையிலே பார்த்தால் ஏற்கனவே என்டிபி கட்சி ஒன்டாரியோக்குள்ளே இந்த அஃபோர்டபிலிட்டி தொடர்பாக ஃபோர்ட் அரசாங்கத்தை வந்து சாடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நிலையிலே நாங்கள் கொஞ்சம் இந்த தாத்துக்கு தண்ணி கிடைக்குதோ இல்லையோ, தண்ணி குடித்த மாதிரி ஒரு ஃபீல் என்ற மாதிரி என்னென்னு சொன்னால், இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு தொடர்பாக கொஞ்ச நாளாக நாங்கள் பார்க்கல. சரி, இப்போ பார்க்கலாம். இந்த லாட்டரி சீட்டு தொடர்பான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். என்ன விஷயம் என்று சொன்னால், பெரியில் இருக்கின்ற ஒரு கப்பல், ஒரு வயதான தம்பதியினர், இவங்க வந்து ஓனாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்களாம். இவங்க தச்சியெல்லாம் ஒரு க்ரோஸ் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போன போது ஒரு டிக்கெட் ஒன்று எடுத்திருக்கின்றார்கள். கிராண்ட் டெய்லி கிராண்ட் டிக்கெட், இது வந்து $3 பெருமதியானது. இந்த பெண்மணி அதை வாங்கி வைத்துட்டு பர்ஸுக்குள்ளே அங்கேயே ஹேண்ட்பேக்கில் வச்சிருக்கிறா. அதுக்கு மேலே அவட தட்டை போட்டு சாமானெல்லாம் இருந்திருக்கிறது அவளுக்கு சொந்தமான. அதுக்கு கீழே எங்கேயோ புதஞ்சு போயிட்டது இந்த டிக்கெட். ஒரு நாள் இவ வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருந்த வழியில் தச்சியெல்லாம் வந்து அந்த டிக்கெட் அவளுக்கு தட்டுப்பட்டிருக்கின்றது. அங்கே பார்த்தா எடுத்துட்டு கவனிக்காம வச்சிருந்த ஒரு டிக்கெட், அதிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து வரைக்கு காத்திருந்தது அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. அந்த டிக்கெட்டை வந்து சரி பார்ப்போமே, இது ஏதாவது வின் பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு இவன் நம்பர்ஸை செக் பண்ணியிருக்கின்றார். செக் பண்ணின உடனே எல்லா நம்பரும் வந்து ஒத்து போயிருக்கின்றது. இவட ஹார்ட் ரேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மிக விரைவாக அடிக்க தொடங்கி இருக்கின்றது. எல்லா நம்பர்ஸும் வந்து மேட்ச் பண்ணியவுடன் இவருக்கு அதை நம்பவே முடியலையா. திருப்பி திருப்பி அதை சரி பார்த்துருக்கின்றா. தண்டை கண்தான் ஏதோ தனக்கு ஏமாற்றுது போல இருக்குது, நமக்கு இப்படி விழுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு திரும்ப திரும்ப அவள் பார்த்துருக்குறா. அது சரியாக தான் இருந்திருக்கின்றது. அதனால் நம்ப முடியலையா. உடனடியாக தன்னுடைய கணவரை அழைத்திருக்கின்றார் டபுள் செக் பண்ணுவதற்காக. திருப்பி ஒருக்கா பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவருக்கும் இந்த ஆச்சரியத்தை வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். தங்களுக்கு வந்து இது மிகவும் ஒரு எமோஷனலான, எக்ஸைட்டடான, ஷாக்டான ஒரு தருணமாக இருந்தது ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். தங்களோட நண்பர் ஒருவருக்கு இதை சொன்னபோது அவ கூட, அதாவது இவங்களுக்கு என்ன ப்ரைஸ் முதல்ல வெண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த டெய்லி கிராண்டில் இந்த ஆண்டு April 27 அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்ட அந்த டிக்கெட்டில் தான் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிழமைக்கு $1,000 இவர்கள் வின் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் $1,000 இவங்களுக்கு டான் என்று கிடைக்கும். அதாவது உடனடியாக ஒரு $7 மில்லியன் வந்து இவர்கள் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் நண்பியொருவருக்கு இவர் காட்டியிருக்கிறான் இந்த பெண்மணி. அவன் நினைச்சிருக்கிறா, ஓகே இவங்க ஒரு $1,000 தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது பார்த்தா கிழமைக்கு $1,000, அவருக்கும் அந்த திறந்த வாய மூடல அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் இந்த பெண்மணி. அதே போன்று தங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் அடுத்து சொல்ல அவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லியும், தாங்க இன்னமும் வந்து அந்த கனவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கின்றோம், ஒரே ஒரு சின்ன டிக்கெட் வந்து இப்படி தங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியுமான்னு சொல்லி தங்களால் இன்னமும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். சரி, வளமை போன்று என்ன பிளான் இந்த டிக்கெட்டை எடுத்த உடனே என்று சொல்லி கேட்டால், தங்களுடைய பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் முதலிட இருக்கிறோம், அதே போன்று குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பணத்தில் கொஞ்சம் பிரித்து கொடுக்க போகிறோம், எங்களோட கிச்சனை வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய

0: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
3: கலர் ரிப்பன்,
2: சுரேஷ்,
4: சங்கீத மேகம்,
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: ஸ்காபுரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
11: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:25 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த டைம் ஷேர், அது தொடர்பாகத்தான் ஒரு முக்கியமான விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெக்கேஷன் ஓனர்ஷிப் மாடலாக இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் அந்த ரிசார்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்றை வந்து உங்களுக்கு டைம் ஷேரில் நீங்கள் கண்ட்ராக்ட் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதில் உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற நாளில் கிடைக்கும்னு சொல்லி கூட இல்லையாம். சரி, இப்படியான நிலையில் வந்து இப்படி இந்த டைம் ஷேர்ஸ் ஏராளமான கெனடியன்ஸ் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கனடாவையும் தாண்டி அநேகமாக மெக்சிகோ, கரீபியன் போன்ற இடங்களில் கூட இப்படி டைம் ஷேர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஏராளமானவர்கள் வைத்திருக்கிறார்களாம். இந்த இப்போது சொல்லப்பட்டிருக்கிற செய்தியிலே இந்த பெண்மணி ஆண்டாரியோக்குள்ளதான் காலிங்வுட் என்ற இடத்திலே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டைம் ஷேர் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இவர் சைன் பண்ணியிருக்கின்றார், டொரண்டோவை சேர்ந்தவர். இதிலே வந்து இவருக்கு ஒரு 3 நாட்களும் 2 இரவும் தேவைப்படுவது போன்று இருந்திருக்கின்றது. அதற்கான ஒரு அக்ரிமெண்டில் தான் இவர் சைன் பண்ணியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இவருக்கு வந்து ஒரு சேல்ஸ் ப்ரெசன்டேஷனும் இருந்திருக்கின்றது. அந்த வேளையிலே வந்து இவர் ஒரு டைம் ஷேரில் வந்து சைன் பண்ணியிருக்கின்றார். அங்கே ஏராளமான ஆஃபர்ஸும் கொடுக்கப்பட்டிருந்ததாம். அதை பார்த்துவிட்டு இவர் அந்த பேக்கேஜுக்கு, அந்த வெக்கேஷன் பேக்கேஜுக்கு வந்து சைன் பண்ணியிருக்கின்றார். கிட்டத்தட்ட வந்து $22,000 அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. இதிலே முதல் கட்டமாக இவர் டவுனாக $2,115 கொடுத்திருக்கின்றார். அதற்கு பின்னர் $19,396 கொடுப்பது போன்று. இந்த பேமெண்ட்ஸ் அப்படி என்று சொன்னால், முதல் 2 ஆண்டுகளுக்கு 4.9% வட்டியோடு $205 மாதாந்தமும், அதே போன்று பின்னர் வருகின்ற 2 ஆண்டுகளுக்கு 96 மாதங்களுக்கு $16 அப்படி என்று சொல்லியும் இது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 309 மாதாந்த பேமெண்ட் அதுக்கு பின்னர் இருந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் வருடாந்த ஃபீயும் இருந்திருக்கின்றது, அனுவல் ஃபீயும் கூட இதற்கு இருந்திருக்கின்றது. இதை பற்றியெல்லாம் அவருக்கு தெரியவில்லையாம். அந்த பேமெண்ட்டை பார்க்கையில் 1200 to 1600 வரையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால், இந்த டைம் ஷேரில் நீங்கள் சைன் பண்ணீங்கன்னா பண்ணீங்க, அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலம் வரையும் நீங்கள் அங்கே இங்கே எந்த விதமான எஸ்கேப்பும் செய்ய முடியாது. அந்த அவ்வளோ பேமெண்ட்டை நீங்கள் கட்டி முடித்தித்தான் ஆக வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான விடயம். அதிலும் குறிப்பாக 10 நாட்கள் கூலிங் ஆஃப் பீரியட் இருக்கின்றதாம். அந்த 10 நாளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு பின்னர் நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் சைன் பண்ணியபடி அவங்க கேட்குற தொகையை நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். 1:27

0: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் பரிந்துரையை அமெரிக்காவிடமும் மெக்சிகோவிடமும் கனடா அதிகாரப்பூர்வமாக விடுத்துள்ளது. நீண்டகால அனுகூலங்களை பெற 16 ஆண்டுகளுக்கான புதுப்பித்தலை வட அமெரிக்க ஒப்பந்தத்தில் செய்வதற்கு அமெரிக்க விவகாரங்களுக்கான கெனடிய அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவும் மெக்சிகோவும் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ள போதிலும் கனடா இந்த பேச்சுக்களையும் தொடங்கவில்லை. தமிழ்நாட்டில் அதிமுகவில் நிலவும் குழப்பங்களை பார்த்து தொண்டர்கள் அச்சமடைய வேண்டாம் என அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதேவேளை திமுகவுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்தமை மூலம் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தியதே எடப்பாடி பழனிசாமிதான் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மறுபுறத்தில் அதிமுக பாரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதற்கு காரணமானவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமெனவும் அதன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 70% வரை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் இறக்குமதி செலவு 521 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உள்நாட்டில் எரிபொருள் விலையை அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது என்றும் அவ்வாறு அதிகரிக்காவிட்டால் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முற்றாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் வலுசக்தி அமைச்சர் எச்சரித்துள்ளார்.
1: FM தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் FM
3: 102.7. இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்காக. ஆனா நாங்க வந்து மார்ட்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியா எடுத்து. கனடா பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான, பேங்க்கு போனான, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்கு கேக்கும்போது, நான் அவங்கள ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்ல. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட், மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: மற்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க. GRS காலேஜ்,
2: ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. லாக் ஆன் டு eastfm.ca.

1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த டைம் ஷேர் அது தொடர்பான விடயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த டைம் ஷேர்ஸ் சைன் பண்ணும்போது எப்போதும் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய பல விடயங்களை, அனுவல் ஃபீ அது போன்று எவ்வாறு இந்த வட்டி வீதங்கள் இருக்க போகிறோம், எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு ட்ராப்பில் மாட்டுப்பட்ட மாதிரி தான் வெளியில் வர முடியாது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவதானமாக இருந்தால் அது சரியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு டொரண்டோவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கின்றார். இவர் வந்து இந்த டைம் ஷேரில் 2024 October 13 சைன் பண்ணியிருக்கின்றார். அதுக்கு பின்னர் பல விடயங்களை இவர் அறிந்து கொண்டார். அனுவல் ஃபீ அதே போன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் அதிகரிக்கின்றது இப்படின்னு சொல்லி பல விடயங்களை அறிந்த பின்னர் இவர் ஒரு சில வாரங்களிலேயே அதே ஆண்டு 2024 November 2 இதை கேன்சல் பண்ணுவோம் அப்படி என்று சொல்லி முயற்சித்திருக்கின்றார். ஆனால் அந்த கடன் கொடுத்த அந்த டைம் ஷேர் அந்த சைன் பண்ண கம்பெனி வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கின்றது. அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி, ஏனென்றால் உங்களுடைய 10 கூலிங் பீரியட் கூட நிறைவடைந்து விட்டது அப்படி என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதற்கு பின்னர் இவர் மிகவும் இது தேவையற்ற ஒரு விடயம், தனக்கு தேவையில்லாமல் நிறைய காசு வந்து தான் பே பண்ண போகின்றேன் அப்படி என்று சொல்லியெல்லாம் இவர் அறிந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல தனக்கு ப்ரீ புக் பண்ணுவதற்கு தனக்கு தேவையான நாட்கள் எல்லாம் பார்த்தபோது அது கூட அவைலபிளாக இல்லை அப்படி என்று சொல்லியெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான நிலையிலே இந்த வைட்டாலிட்டி வேக்கேஷன்ஸ்ன்னு சொல்லி அந்த கம்பெனியோடு தான் இவர் இந்த பவுண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கின்றார். அவர்கள் இதற்கு பதிலாக மாற்றீடாக வெவ்வேறு பிளான்ஸை வந்து விற்க சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பெண்மணி அதனோடு உடன்பட மறுத்திருக்கின்றார். தனக்கு தேவையான விதத்தில் இது இல்லை அப்படி என்று சொல்லி. சரி, இந்த நிலையிலே சிடிவி நியூஸை இந்த பெண்மணி அணுகியிருக்கின்றார். சிடிவி வந்து இது தொடர்பாக அவர்களோடு பேசியிருக்கின்றது, வைட்டாலிட்டி வேக்கேஷன்ஸோடு. அவர்கள் தான் இது தொடர்பான விவரங்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மெம்பர்ஷிப் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணினால் அதன்படி தான் இவர் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரெசஷன் பீரியட் வந்து நிறைவு பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல லோனும் வந்து வழங்கப்பட்டுவிட்டது. அதனால இந்த மாற்றமும் இனி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அதற்கு பின்னர் சிடிவி கனேடியன் ரிசோர்ட் அண்ட் ட்ராவல் அசோசியேஷன் அதாவது CRTA அவர் அந்த அமைப்பினையும் வந்து தொடர்பு கொண்டிருக்கின்றது. அதனுடைய பிரசிடென்ட் அவர் ஜெய்டன் பாபின் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த பைண்டிங் கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணினால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கு முன்னர் தான் நீங்கள் பல விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் சைன் பண்ணிட்டீங்க என்று சொன்னால் அது அந்த ஒப்பந்தத்தில் இருப்பது போன்று நீங்கள் செய்து முடித்துத்தான் ஆக வேண்டும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆண்டு பார்க்கையில் மெக்சிகோவில் மாத்திரம் கனேடியன்ஸ் 900 மில்லியன் டாலர்ஸை வந்து இந்த டைம் ஷேரில் செலுத்தியிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் இவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் கொஞ்சம் இந்த கான்ட்ராக்ட் தொடர்பாக அதிக அளவுக்கு அறிந்து வைத்து கொண்டு அதற்கு பின்னர் சைன் பண்ணுவது தான் எப்போதுமே வந்து உங்களுக்கு உசிதமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். சிலர் சொல்லலாம் இந்த டைம் ஷேரில் இருந்து கண்ட்ராக்டில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு நாங்கள் உதவுகின்றோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுவார்கள். ஆனால் அது வந்து உண்மையில் சரியானது இல்லை, நீங்கள் அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த டைம் ஷேர்ஸ் செய்யும் போது அதில் நீங்கள் சைன் பண்ணும்போது கொஞ்சம் அவதானமாக இருந்து நீங்கள் விழிப்போடு தான் இந்த பல விடயங்களை அறிந்து கொண்ட பின்னர் சைன் பண்ணுவது நல்லது அப்படி என்று சொல்லியும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். இது வந்து பொதுவாக இந்த ரிசோர்ட் போன்றவற்றுக்கு நீங்கள் சைன் பண்ணும்போது தான் இருக்கின்ற ஒரு விடயமாக கூறப்பட்டிருக்கிறது. 1:52 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Camsonic Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய Security Camera, Security Glass Door Films, Two Way Audio Systems, Alarm System, Color Night Vision, 24 Hours Audio Video Recording வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748. 647-302-5748. Camsonics.com.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீனாட்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம். 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours. 416-474-1398. 416-821-6929.
8: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
9: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
8: ஓபன் 7 டேஸ் a week. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
9: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
8: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-63.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே வெப்பநிலை 24 இருக்கின்றது. அதேவேளையில் இன்று அதிகூடிய வெப்பநிலை கூட அதுதான். அதே போன்று நாளைக்கு 27 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். சூரிய வெளிச்சம் முற்றுமுழுதாக நாளைக்கும் இருக்கப் போகின்றது. அதேவேளையில் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கூட 20 மேலான வெப்பநிலையைத்தான் நாங்கள் பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 8% உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களுடைய ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கலாம். 102.7 ஊடாக, அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

2:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி விட்பியில் 1800 ஸ்கொயர் ஃபீட் செமி டிட்டாச் வீடு ஒன்றினை 765,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை தருகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 1900 ஸ்கொயர் ஃபீட் செமி டிட்டாச் ஃப்ரம் 2500 ஸ்கொயர் ஃபீட் இலிருந்து டபுள் கராஜ் டீட்டாச் வீடுகள் 1,059,000 முதல் 2800 ஸ்கொயர் ஃபீட் 1,123,000 முதல் 3,000 ஸ்கொயர் ஃபீட் 1,162,000 முதல் லிமிடெட் டைம் சலுகையாக அனைத்து அப்ளையன்சஸும் இலவசம். செப்பரேட் பேஸ்மெண்ட் ஆப்ஷன் மற்றும் மெயின் ஃப்ளோரில் ஃபுல் வாஷ்ரூம் உடன் பெட்ரூம் ஆப்ஷன்ஸ். அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. சென்சஸ் கனடா தெரிவித்திருக்கின்றது. இப்போது தங்களுடைய ஸ்டாஃப் இந்த சென்சஸை யாரெல்லாம் இன்னமும் நிரப்பாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவுகின்ற விதத்திலே என்ன விஷயத்துக்காக அவர்கள் நிரப்பாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த விவரங்களை கலெக்ட் பண்ணுவதற்காக வீடு வீடாக செல்கின்ற ஒரு நடைமுறை இப்போது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே மில்லியன் கணக்கான கெனடியன்ஸ் ஆன்லைன் மூலமோ பேப்பர் ஒர்க்லேயோ அல்லது வந்து ஃபோன் மூலமோ இந்த சென்சஸை வந்து செய்து முடித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும், ஆனாலும் விடுபட்டவர்களுக்காக தாங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ஹயர் பண்ணியிருக்கின்றோம். அவர்கள் வந்து இனி வீடு வீடாக யாரெல்லாம் நிரப்பில்லையோ அவர்களுக்கு வந்து உதவுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள், வீடு வீடாக வரப்போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, யாருக்கெல்லாம் இந்த ஹியரிங் அல்லது ஸ்பீச் இம்பேர்மெண்ட் இருக்கின்றதோ, கேட்டல் மற்றும் பேசுவதில் குறைபாடுகள் இருக்கின்றன, உங்களுக்கு உதவி தேவை என்று சொன்னால் நீங்கள் அசிஸ்டன்ஸுக்கு வந்து 1-833-830-3109 என்ற இலக்கத்திற்கு அழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. சென்சஸ் ஹெல்ப் லைனுக்கு நீங்கள் அழைக்கலாம் இந்த நம்பருக்கு. கடந்த 12 டெட்லைன் முடிந்திருந்தது தெரிந்த ஒரு விஷயம், ஒவ்வொரு 5 ஒரு தடவை வந்து இந்த சென்சஸ் வந்து கணக்கெடுக்கப்படுவதும் தெரிந்த ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், இந்த கணக்கெடுப்பு தான் அரசாங்கம் எவ்வாறான உதவிகள் எந்தெந்த கம்யூனிட்டி இருக்கின்றன, இந்த பகுதிகளில் எத்தனை பாடசாலை அல்லது எவ்வாறான உதவிகள் அவர்களுக்கு தேவை என்று சொல்லி பல விடயங்களை வந்து தீர்மானித்துக் கொள்வதற்கு இந்த சென்சஸ் வந்து மிக்க முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. சரி, யாராவது இதே சாட்டா வச்சு ஸ்கேமர்ஸ் எங்கண்டு இருப்பாங்க, இதுக்கும் ஈஸலாக கிளம்பி வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? அதனால தான் நீங்கள் நேரத்துக்கே நிரப்பி வச்சுருந்தீங்கன்னா நல்ல விஷயம், இனி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் நீங்கள் சென்சஸ் கனடாவினுடைய வெப்சைட்டுக்கு சென்று இது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக வந்து இந்த சென்சஸ் ஸ்டாஃப் ஒரு ஸ்டட்கேன் ஐடென்டிஃபிகேஷன் கார்டை வைத்திருப்பார்களாம். அதிலே அவர்களுடைய பேர் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் ஃபோட்டோவோடு இருக்கும், அவர்களுடைய புகைப்படத்தோடு எம்ப்ளாய்மெண்ட் நம்பர், அவர்களுடைய பெயர், அதே போன்று ஸ்டாட்டிஸ்டிக் கனடாவினுடைய ஐடென்டிஃபிகேஷன் கார்டை அவர்கள் வைத்திருப்பார்கள் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அந்த கார்டில் தான் அவங்களோட பெயர் ஃபோட்டோவோடு இருக்கும், நம்பர் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஆகவே ஓரளவுக்கு நீங்கள் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை, அவங்க சரியான ஸ்டாஃப் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கும் நீங்க இந்த சென்சஸை நிரப்பாம விட்டீங்க அப்படி என்று சொன்னால் அதற்கு பின்னர் உங்களுக்கு $500 வரையில் ஃபைன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அநேகமாக இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் குறைந்தபட்சம் ஜூலை மாத கடைசி அல்லது ஆகஸ்ட்டுக்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதையும் நீங்கள் தவறவிட்டீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இந்த $500 வரையில் தண்டப்பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:10 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள் வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan. 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: High Five Barbershop, சிறந்த

0: மளிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும், பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.

2:24 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒன்டாரியோ அரசாங்கம் பாராளுமன்றம் அதாவது இப்போது ஒரு பெரிய ஒரு பிரேக் எடுக்க இருக்கின்றார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கை எடுக்க போகிறதாம் இந்த சம்மர் பிரேக். மீளவும் வந்து 27 அக்டோபர் தான் பார்லிமெண்ட் கூட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்டர் பிரேக்கும் ஒரு 14 வார கால விண்டர் பிரேக்காக இருந்தது நீண்டதாக. அதற்கு பின்னர் ஒரு 30 நாட்கள் தான் இவர்கள் பார்லிமெண்ட் கூடியிருக்கின்றார்கள். மீளவும் 21 வார கால பெரிய ஒரு பிரேக் எடுத்துட்டு அதற்கு பின்னர் 27 அக்டோபர் தான் மீளவும் கூடும் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு ஸ்டீவ் கிளாக் கவர்மெண்ட் ஹவுஸ் லீடர் இவர் வந்து தெரிவித்திருக்கின்றார். 2:25. சரிந்த வேளையிலே இந்த ரெசிஷன் தொடர்பாக ஒரு கேள்வி வந்து கனடிய பிரதமர் மாக்கானி அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை, ஆனாலும் வேறு விடயங்களை சொல்லியிருக்கின்றார். முக்கியமான விடயங்களை, அதாவது பல முக்கியமான திட்டங்களை செய்து முடிப்பதில், கட்டி முடிப்பதற்கும், அதே போன்று அமெரிக்கா இல்லாத நாடுகளோடு வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துகின்ற பணிகளும் தொடர்கின்றன. இதனால் பொருளாதாரத்தை நாங்கள் வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய அரசாங்கத்தின் திட்டம் வந்து நிலை பெற்று கொண்டு வருகின்றது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். உலகம் இப்போது இருக்கிற இருவையில் வந்து பல விடயங்களில் எல்லா பக்கமும் ஒரே நேரத்தில் சீராக முன்னேறாது. கொஞ்சம் அங்கே இங்கே இருந்தாலும் ஆனாலும் தொடர்ந்து அதை ஸ்ட்ராங்காக வந்து கட்டியெழுப்பதில் கனடா வந்து கவனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் அவரும் கூறியிருக்கிறார். ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் வீக்னஸுக்கான அடையாளங்கள் காணப்படுகின்றது தான் அப்படின்னு சொல்லி அவரும் தெரிவித்திருக்கின்றார். எப்படியான ஒரு சவால் நிறைந்த நேரத்தில் வந்து அவரிடம் நாடு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று மீளவும் அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இந்தளவுக்கு வந்து அது வெளியில் தெரியாவிட்டாலும் பல விடயங்களில் வந்து அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுத்து வருவதும் தெரிந்த ஒரு விஷயம். 2:26 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கனடாவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். பிரதான உட்கட்டமைப்புகளின் கட்டுமானங்களையும் அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுடனான வர்த்தக விரிவாக்கங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார மந்த நிலைக்கான வரைவிலக்கணத்திற்குள் பொருந்துகின்ற வகையில் கனடாவின் சில பொருளாதார நிலைமைகள் உள்ள சூழலில் பிரதமர் இந்நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் முக்கியஸ்தரும் முன்னாள் மாநில பாஜக தலைவருமான அண்ணாமலை கட்சியிலிருந்து விலக உள்ளதாக வெளியான செய்திகள் கவனம் பெற்றுள்ளன. பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்த அண்ணாமலை உட்கட்சி விவகாரங்களையும் தாம் ஒதுக்கப்படுவதையும் குறிப்பிட்டு பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அண்ணாமலை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் புதுடில்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் எதிர்க்கட்சிகள் எதிர்பார்ப்பதைப் போன்று அரசாங்கத்தின் உறுதித்தன்மை குலைவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்தர் ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையப் போவதாக ஒவ்வொரு மாதமும் எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்திக் கொண்டே உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளின் அரசியலை பற்றி அரசிற்கு கவலையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: Station with the best music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052
2: இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield க்கும் இடையில். இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
7: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. ticketmaster.ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
8: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 4168888044 லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet, two-story freehold townhomes, 711,000 முதல் 1800 square feet, 738,000 முதல் 1900 square feet, 757,000 முதல் என பல அளவுகளில் பெறலாம். All appliances included. இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000 to $80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி 4168888044. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்டல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் த்ரிஷ்யம், அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்டல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் இப்போது ஊபர் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றது. இது அவ்வப்போது அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது தங்களுடைய அந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டிலே என்னென்ன வினோதமான பொருட்களை எல்லாம் மக்கள் மறந்து வைத்து விட்டு சென்றார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றது. வழக்கமாக பார்த்தா ஆண்டு ஆண்டு காலமாக இந்த ஃபோன்ஸ், அதே போன்று பணப்பைகள், அதே வழியிலே பேக் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் இப்படி என்று சொல்லி ஹெட்ஃபோன், கீ என்று பல விடயங்களை மறந்து வைத்து விட்டு செல்வார்களாம். ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமான பொருட்களும் இருந்திருக்கின்றன. அதில் டொரண்டோவில் தான் மிக வித்தியாசமான பொருட்கள் இருந்திருக்கின்றன. மக்கள் விட்டு சென்ற பொருட்களாக உபரிலி என்னென்னு சொன்னால் 15 pounds ஃப்ரோசன் டர்க்கி, வான்கோழியை வந்து விட்டு போயிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு ஆமையோடு ஒரு டேர்டில் ஷெல் இருந்திருக்கின்றது. அக்வாரியம் ஃபிஷ், மீன் தொட்டி மீன்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. இப்படி வித்தியாசமான பொருட்கள் டொரண்டோவில் விடப்பட்டிருந்தன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு இடங்களில் வேறு பொருட்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் நேர நிமித்தம் காரணமாக இப்படி ஷோர்ட்டாக சொல்லியிருக்கின்றோம். சரி, அடுத்தது வந்து சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. தாங்கள் 3 வருட இந்த வாட்டர் மீட்டர் டிரான்ஸ்மிஷன் யூனிட்ஸை வந்து MTU அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. முற்கூட்டியவை பழுதடைந்து வருவதன் காரணமாக அவற்றை மாற்றுகின்ற ஒரு பணி தொடங்கும் என்று சொல்லி இப்போது அது லான்ச் பண்ணப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. சிட்டியினுடைய கான்ட்ராக்டர் நெப்டியூன் டெக்னாலஜி குரூப் தான் இதை செய்ய போகின்றது. இதற்கு ஒவ்வொரு ஜோன் பை ஜோனாக வந்து இவை ஒவ்வொரு ஏரியாவாக செய்ய போகின்றார்கள். அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டேன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு எந்த கோஸ்ட்டும் இல்லை, சிட்டியே கொடுக்கிறார்கள். toronto.ca/MTU replacement அப்படின்னு போனீங்கன்னா உங்களோட பகுதியில் எப்போது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமென்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்ல இருக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479625169 6479625169.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இப்பொழுது முதல் 5 மணி வரை திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்திருக்க போகின்றீர்கள். இன்றைக்கும் வளமை போலவே ஜூன் மாதம் 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. கலையகத்தில் நான் சுரேகா. வணக்கம் நேயர்களே.
7: நம்ம

3:06 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 24 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய பொழுது ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே காணப்படுகின்றது. இரவு வேளையில் 14 டிகிரி செல்சியஸ், 13 வீழ்ச்சியடையும் என்று தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகின்றது. நாளைய பொழுதும் கூட ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 8% அதிகரிக்க இருக்கின்றது. 3:07 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
3: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal. Bad Credit Consult Proposal. Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Oodaga Update Seiyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656. 416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள்

0: பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலச அபிஷேகமும் ஜூன் 3 திகதி மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் ஜூன் 4 திகதி காலை 6:30 மணி முதல் நண்பகல் 1 மணி வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலச அபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் 3011 மார்க்கம் ரோட் ஸ்கார்போ 416-756-7338
2: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் எம் உங்களுடன் 102.7

3:20 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கலக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இஸ்டெஃப்எம் .ce ஊடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக இஸ்டெஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹால் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீஹால் டவுன் ஹவுஸ் 711,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000-$80,000 குறைவாகவே உள்ளதென தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 3:22 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் பரிந்துரையை அமெரிக்காவிடமும் மெக்சிகோவிடமும் கனடா அதிகாரப்பூர்வமாக விடுத்துள்ளது. நீண்டகால அனுகூலங்களை பெற 16 ஆண்டுகளுக்கான புதுப்பித்தலை வட அமெரிக்கா ஒப்பந்தத்தில் செய்வதற்கு அமெரிக்க விவகாரங்களுக்கான கனேடிய அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவும் மெக்சிகோவும் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ள போதிலும் கனடா எந்த பேச்சுக்களையும் தொடங்கவில்லை. தமிழ்நாட்டில் அதிமுகவில் நிலவும் குழப்பங்களை பார்த்து தொண்டர்கள் அச்சமடைய வேண்டாம் என அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதேவேளை திமுகவுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்தமை மூலம் அதிமுகவில் குழப்பங்கள் ஏற்படுத்தியதே எடப்பாடி பழனிசாமிதான் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மறுபுறத்தில் அதிமுக பாரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதற்கு காரணமானவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் அதன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 70% வரை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் இறக்குமதி செலவு 521 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உள்நாட்டில் எரிபொருள் விலையை அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது என்றும் அவ்வாறு அதிகரிக்காவிட்டால் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முற்றாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் வலுசக்தி அமைச்சர் எச்சரித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476. 6479826476.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippullade. Tamilil pesa Moham 437-477-7960.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mountgagesolutions.ca.
2: Prisha Law, Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: East FM 102.7 Kirtale. East FM 102.7.

நேரம் 3:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீஹால்ட் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 இருந்து சொந்தமாக்க லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்டுகள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2 ஸ்டோரி ஃப்ரீ ஹால் டவுன் ஹோம்ஸ் 711,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல் 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளதென தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.

0: எப்பொழுதும் கேளுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Scarborough.
0: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 Birchmount Road, யூனிட் 5A, Birchmount and Finch. 416-474-1016.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 Limited, 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 Limited, 416-580-6591.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7 East FM.

நேரம் 4:07 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்திற்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். தற்போது வழியில் 25 டிகிரி செல்சியஸ், 25 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவு வழியில் 13 டிகிரி செல்சியஸ், 11 உணர இருக்கின்றோம். நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 8% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் istfm.ca ஊடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்கட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm தமிழ், யூடியூப் ஊடாக istfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, istfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைநனவாக்க

0: அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
0: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்கார்ப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

4:21 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீஹால் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 4168888044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet டூ ஸ்டோரி ஃப்ரீஹால் டவுன் ஹோம் 711,000 முதல், 1800 square feet 738,000 முதல், 1900 square feet 757,000 முதல் என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000 to $80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி 4168888044.

0: 4:25 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் அளிக்கிறீங்கனாலாம் மோர்கேஜ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை பெற்றுக் கொண்டு வித்தின் காஃப் நபரில் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வீதத்தில் எவ்வளவு மோக்கச்சு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். மோர்கேஜ் 24 சக்தி வகையை நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி ரகம் 4168214512 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல நீங்கள் பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு 100,000 டாலர் வரை நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை. அதேபோல பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் அப் டு 75,000 டாலர்ஸ் வரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இது பற்றிய இந்த பிசினஸ் லோன் மற்றும் பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் பற்றி நீங்க விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அழையுங்கள். 4168214512 நீங்கள் அழைக்க முடியும். அதுபோல நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கேஜாக கொண்டு வந்து உங்களுக்கு பிரதான வங்கியான டிடி ஸ்கோஷியா பீமா போன்ற வங்கிகளில் சிறந்த வட்டி வீதத்தில் உங்களுக்கு மோகத்தை பெற்று தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு 1 பேமெண்டாக அனைத்து கடனையும் ஒரே பேமெண்டாக நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இதில் பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகையை நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள 4168214512 நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் 5 லட்சம் டாலர் வரை கோமிக்கிட்டு லோனை நீங்கள் லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். உங்களுக்கு மிக வசதியாக இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் இந்த கோமிக்கிட்டு லோனில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய கூட விவரங்களை நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கான மோர்கேஜை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடிய வேண்டாம் கூட அது பீல் என்ற சூடாகவும் அதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். 2 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு 100,000 டாலர் வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். அதுவரை நீங்கள் பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் அதாவது அப் டு 75,000 டாலர்ஸ் வரை நீங்கள் பிசினஸ் ஸ்டார்டிங் லோனை பற்றியும் நீங்கள் மேலதிய விவரங்களை பெற்றுக்கொள்ள சொன்னால் நேரடியாக அழைக்கலாம். மோகேஜ் 24 சக்தி பகை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4168214512 4168214512.

0: கனடாவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். பிரதான உட்கட்டமைப்புகளின் கட்டுமானங்களையும் அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான வர்த்தக விரிவாக்கங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார மந்த நிலைக்கான வரைவிலக்கணத்துக்குள் பொருந்தும் வகையில் கனடாவின் சில பொருளாதார நிலைமைகள் உள்ள சூழலில் பிரதமர் இந்நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் முக்கியஸ்தரும் முன்னாள் மாநில பாஜக தலைவருமான அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகவுள்ளதாக வெளியான செய்திகள் கவனம் பெற்றுள்ளன. பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்த அண்ணாமலை உட்கட்சி விவகாரங்களையும் தாம் ஒதுக்கப்படுவதையும் குறிப்பிட்டு பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவையும் அண்ணாமலை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் புதுடில்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் எதிர்க்கட்சிகள் எதிர்பார்ப்பதைப் போல அரசாங்கத்தின் உறுதித்தன்மை குலைவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையப் போவதாக ஒவ்வொரு மாதமும் எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்திக் கொண்டே உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளின் அரசியலை பற்றி அரசுக்கு கவலையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் வா.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: போட்ட புது சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
10: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: FM 102.7
11: East FM.

0: நேரம் 4:46 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தொழிலுக்கு நீங்கள் நாடலாம். மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி குறிப்பாக நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் அதாவது up to $75,000 வரையும் நீங்கள் பிசினஸ் ஸ்டார்டிங் லோனை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. ஆகவே இந்த பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் பற்றியும் நீங்கள் பிசினஸ் கிரெடிட் லோன் பற்றி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் உங்களுக்கான விவரங்களை நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோகஜினே சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்று தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் ஆக இருக்கலாம் அல்லது கார் லோன் அல்லது கிரெடிட் கார்டு என்று சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு பெற்றுத்தந்து மிக குறைந்த வட்டி வீதத்தோடு பெற்றுத் தருகின்றார். இதில் உங்களுக்கு மிக வசதியாக அனைத்து கடன்களுக்குமான ஒரு பேமெண்டாக அதாவது 1 பேமெண்டாக நீங்கள் செலுத்தக்கூடிய வசதியும் இதில் பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை. நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். அதுபோல நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் மோக்கேஜ் பிரேக் பண்ணாமல் கூட 5 லட்சம் டாலர் வரை கோமி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை என்பது குறிப்பிடத்தக்கது. நேரடி அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அல்லது கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜினை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் பிரதான வங்கியிலே ரினிவர் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீலண்ட சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் சக்தி பகி. மோக்க சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் அழைக்கலாம். இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ள சக்தி பகி 416-821-4512
0: நேரம் 4:49 இந்த தகவலுடன் நாங்களும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் லாவணியா இணைந்திருப்பார். ஒழிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து உங்களை காஃபி டபுள் சந்திக்கும். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 6 5 6 0.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.

நன்றி சுரேகா. நேரம் இப்போது 5 மணியாகின்றது. இப்பொழுது முதல் 7 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்இல் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-4400 டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும், 24 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 22 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும், 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 8% அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

0: ஐந்து மணி 3 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:30 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4440 இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் யோகேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம். நீங்களும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். வேலை எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு?
1: நல்லா போச்சு. நல்ல வெதர் தானே, நல்லா இருக்குது.
0: நல்லம் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இன்றைக்கு வெண்ணிலா வெளியே வருவாயா என்ற பாட்டு, உனக்காக எல்லாம் உனக்கா படத்துல இருந்து கேட்போம்.
0: நன்றி யோகேஸ்வரன், மேடம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி.

0: 5:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-4-1-6-5-5-4-4-0-4-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் அதே சுகத்தோடு இருக்கிறோம். வெளிச்சத்தை பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்குது.
0: அந்த சந்தோஷத்தோட என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தொட தொட மலர்ந்தது என்னன்னு பாக்க போறேன்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தெரிவிக்கிறீங்க. நானதா மோகேஜ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை பற்றி வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய பேசிக் இன்வெஸ்டனை பற்றி கொண்டு வித் இன் ஹாஃப் அன் அவர்கள் எந்தெந்த வங்கியில் எந்தெந்த வட்டி வீதத்தில் எவ்வளவு மோகேஜை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை அழைக்க வேண்டிய தொலைபேசி ரகம் 416-821-4512 நீ அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பிஸ்னஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 720 மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் பிஸ்னஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார். அதையும் தாண்டி குறிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்டிங் லோனாக up to $75,000 வரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் பெற்று தருகின்றார். ஆகவே குறிப்பாக இந்த பிஸ்னஸ் கிரெடிட் லைன் கிரெடிட் லோன் பற்றியும் பிஸ்னஸ் ஸ்டார்டிங் லோன் பற்றியும் நீங்கள் நேரடி விவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையான தகவல்களும் இலவச ஆலோசனையும் வழங்குகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை அலையுங்கள் 416-821-4512 அழைக்கலாம். 416-821-4512 நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கலாம். ஒரு லைன் கிரெடிட் அல்லது கார் லோன் கிரெடிட் கார்டு என்று சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் நீங்கள் அதி உயர் வட்டிகளையும் செலுத்தி கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு ஒரு குறைந்த வட்டி வீதத்தை பெற்று தந்தும் ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதியும் உங்களுக்கு மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி நேரடியாக அழைத்து இது பற்றிய முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஎஃப்லே ஜிடிஏ தாண்டி வெளியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு வருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு வருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி நேரடி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் ஒன்று நினைப்படுத்துகிறோம். 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட உங்களுக்கு வீல் என்ற சூடாகும் அதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு வருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. ஆகவே உங்களுடைய மோக்க சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் சக்தி பகி நாளாம் ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்கள் அலுவலங்கள் மிஸ்ஸா கவலிஸ் கெவன் மோலுக்கு முன்பாக டொரண்டோவில் ஜங்கன் ஷோப்படல் மிஸ் காப்ரோவில் மாக்கமில் மில்ல சந்திப்பு அருகில் அமைந்திருக்கிறது மோகேஜ் 24 சக்தி பகி அழைக்க 416-821-4512 416-821-4512.

5:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் $711,000 முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல் 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஓல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தையை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
5: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நெகட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்க்வெட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656-416-908-5656.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் பரிந்துரையை அமெரிக்காவிடமும் மெக்சிகோவிடமும் கனடா அதிகாரப்பூர்வமாக விடுத்துள்ளது. நீண்டகால அனுகூலங்களை பெற 16 ஆண்டுகளுக்கான புதுப்பித்தலை வட அமெரிக்க ஒப்பந்தத்தில் செய்வதற்கு அமெரிக்க விவகாரங்களுக்கான கனேடிய அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவும் மெக்சிகோவும் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ள போதிலும் கனடா இந்த பேச்சுக்களையும் தொடங்கவில்லை. தமிழ்நாட்டில் அதிமுகவில் நிலவும் குழப்பங்களை பார்த்து தொண்டர்கள் அச்சமடைய வேண்டாம் என அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதேவேளை திமுகவுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்தமை மூலம் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தியதே எடப்பாடி பழனிசாமி தான் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் அதிமுக பாரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதற்கு காரணமானவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் அதன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 70% வரை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் இறக்குமதி செலவு 521 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டில் எரிபொருள் விலையை அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது என்றும் அவ்வாறு அதிகரிக்காவிட்டால் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முற்றாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் பலசக்தி அமைச்சர் எச்சரித்துள்ளார்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 34 நிமிடம் கெடுகொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-55-44-0-40 அமைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: சரி,
1: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ராஜ், வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: 5:39 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4:15 5:45 4:40 4:40 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். அது போல நீங்க எல்லோரும் நலமா இருக்கணும் என்று முதல்கண் இல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நான் இன்று கொடிப்படத்துல இருந்து சிரிக்கு வாசம் காற்றோடு என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன். அம்மா
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: கண்டிப்பா அம்மா, வணக்கம்
0: வணக்கம்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

0: ஏழு நாட்களும் இல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. செல்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரைவ் பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, கனடா USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் FM கேளுங்க.
6: Everything you like, everything you need is found only here.
5: ஈஸ்ட் FM 102.

0: 5:52 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4400 நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோகேஷ் ஸ்ரீஃபினான்ஸ்களுக்கு நீங்கள் நான் தான் மோகேஷ் 24 சக்தி வகை. 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்க உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக் கொண்டே வித் இன் ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வைத்தல எவ்வளவு மோகேஜ் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். மோகேஷ் 24 சக்தி வகை அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு வருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. அதுபோல குறிப்பாக புதிதாக அதாவது பிசினஸ் ஸ்டார்டிங் லோனாக அப் டு $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிசினஸ் ஸ்டார்டிங் லோன்லேயே பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. ஆகவே இந்த குறிப்பாக இந்த பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் பற்றியும் அதேபோல பிசினஸ் கிரெடிட் லைன் லோன் பற்றியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நேரடியாக அளிக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களும் அது பற்றிய இலவச ஆலோசனைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அலையுங்கள் 416-821-4512 நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட்டாக இருக்கலாம் அல்லது கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சினை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு உங்களுக்கு மிக வசதியாக அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட்டாக ஒன் பேமெண்ட்டாக செலுத்தக்கூடிய வசதியும் இதில் மேற்கொண்டிருக்கின்றார் மோகேஜ் 24 சக்தி பகையும். அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் நினைப்படுத்துகிறோம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கொமர்சியல் ஒரு பேங்குக்குள்ளாக இருக்கலாம் அல்லது கேஸ் ஸ்டேஷன் வார போன்ற கொமர்சியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு இருக்கின்றார் மோகேஜ் 24 சக்தி பகையும். இதேபோல குறிப்பாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோம் எக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்திருக்கிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு இருக்கின்றார் மோகேஜ் 24 சக்தி பகையும். 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோகச்சை நீங்கள் பிரதான வங்கியிலே ரெனுவல் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு பி லெண்டர் சூடாகும் உங்களுக்கான ரெனுவலை மேற்கொண்டு வருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகையும். மோகேஜ் சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சக்தி பகையும். அலையுங்கள் 416-821-4512 416-821-4512.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல. அதோட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idiyal. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.

ஆறு மணி 3 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-4-0-4-0 வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 25 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 22 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 8% அதிகரிக்க இருக்கின்றது.

0: Everything about her, my... I don't know what to say. It's just everything about her. Now it's not her face. It's beyond that.
1: 6:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164655440 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். எப்படி இருக்கீங்க கரண்? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

6:14 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் ஜிஎஸ்டி ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் 711,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல் 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல அளவுகளில் நீங்கள் பெறலாம். ஓல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தையை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-0-416-55-44-0-0.

0: music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan

0: டிவிஎஸ் ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்பு உள்ளது. தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் என்பி மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7. 102.7.

0: 6:28 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோகேஷ் ரீஃபினான்ஸ் விளக்கிறீங்க. நான் தான் மோகேஷ். 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்களாக தனது சேவை வழங்குகின்றார். இந்த பொழுது எங்களோடு சக்தி பகை முடிந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகை.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு வந்து நீங்கள் தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே கிடைக்கின்றது. தொலைபேசியில் அழைப்பது என்பது வந்து உங்களுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன வட்டி வீதம் கொண்ட மோர்கேஜ் பெறலாம் என்று மிக தெளிவாக நாங்கள் வந்து கூறுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பலருக்கும் இருக்க ஒரு முக்கியமான விடயம் என்ன சொன்னால், உங்களுடைய டெஸ்ட் பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஓவர் ஒரு கிட்டத்தட்ட 100,000 இருந்தால் மந்த்லி பேமெண்ட் 3,000 பே பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணி கொண்டிருப்பீங்க. அது மட்டும் வந்து உங்க கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் உங்க வீட்டில் ஈக்விட்டி இருந்தால் உங்க ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ணாமல் உங்களுக்கான ஹோம் ஈக்விட்டியை நீங்கள் வந்து மிக இலவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். $834. இதில் வந்து ஹிடன் ஃபீ கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, வட்டியை முதலும் சேர்த்து கட்டுற அமௌண்ட் தான் $834. 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமன்றி ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய பிரைவேட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், தொலைபேசி இலக்கம். இது மட்டுமின்றி இன்றைக்கு உங்களுக்கான பிசினஸ் லோனை நாங்கள் பெற்று தருகிறோம். மிக இலவாக பிரதான வங்கிகள் அப் டு 100,000 மட்டும். கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 700, 2 இயர்ஸுக்கு மேல பிசினஸ் இருந்தால் மேலதிக விவரங்களை கலந்து ஆலோசிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சக்தி பகை, எங்களோடு இணைந்து கொண்டிருக்கு.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுபியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். பிரதான உட்கட்டமைப்புகளின் கட்டுமானங்களையும் அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான வர்த்தக விரிவாக்கங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார மந்த நிலைக்கான வரை விலக்கணத்துக்குள் பொருந்தும் வகையில் கனடாவின் சில பொருளாதார நிலைமைகள் உள்ள சூழலில் பிரதமர் இந்த நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் முக்கியஸ்தரும் முன்னாள் மாநில பாஜக தலைவருமான அண்ணாமலை கட்சியிலிருந்து விலக உள்ளதான வெளியான செய்திகள் கவனம் பெற்றுள்ளன. பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்த அண்ணாமலை உட்கட்சி விவகாரங்களையும் தாம் ஒதுக்கப்படுவதையும் குறிப்பிட்டு பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அண்ணாமலை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் புதுடெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் எதிர்க்கட்சிகள் எதிர்பார்ப்பதைப் போல அரசாங்கத்தின் உறுதித்தன்மை குலைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையப் போவதாக ஒவ்வொரு மாதமும் எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்திக் கொண்டே உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளின் அரசியலை பற்றி அரசுக்கு கவலை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
1: கண்ணால் அட்டு திங்க ஆசையா.
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோஃபி டபுள் டபுள் கோஃபி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651 416-457-0651. Conditions apply.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569. 647-962-1569.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சபராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
7: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: 6:50 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: வணக்கம் சக்தி பகி.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கே தேவையாக இருந்தாலும் மோர்கே 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு தொலைபேசியில் அழைக்கும் போதே வழங்குகின்றோம். முடியுமா முடியாத அவ்வளவு கோஸ் பண்ணும் என்று இன்றைய சூழல பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய கிரெடிட் கார்டு டெப்ட்ஸ் ஒரு 100,000 இருந்தால் மந்த்லி பேமெண்ட் அரௌண்ட் $3,000 பே பண்ணுவீங்க. அந்த $3,000 பே பண்ணது மட்டும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்லும். இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஹோம் ஈக்குட்டி லோனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, ஹிடன் ஃபீ எதுவும் இல்லை. $100,894 $3,000 கட்டுறதுல கட்டுவீங்க. இது வந்து இனிமேல் ஃபீயோ வேறு எந்த ஃபீயும் கிடையாது, ஒரு ஹிடன் ஃபீயும் கிடையாது. அலையுங்கள் 416-821-4512. பட் இது மட்டும் உங்களுக்கான ரீஃபைனான்ஸ் அதாவது உங்களுக்கு செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், பிரைவேட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வேற மோர்கேஜ் தேவைகள் இருந்தாலும் நீங்கள் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணுவது மூலம் பிரதான வங்கிகளான விஎம்ஓ, டிஏடி, ஸ்கோஷி ஆகிய வங்கிகள் குறுகிய கால பகுதிக்கிலும் குறித்த நேரத்திலும் அந்த மோர்கேஜை கம்ப்ளீட் பண்ணி தருகிறோம். 416-821-4512. இது மட்டுமன்றி உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் அப்ரோல் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours, மற்றும் உங்களுக்கான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜை நாங்கள் வந்து மிக இலவாக பெற்று தருகிறோம். அழைக்க வண்டி தொலைபேசி இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். பிசினஸ் லோன் வந்து பிரதான வங்கியில் அப் டு 100,000 மட்டும், கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 720 மேல இருந்து, பிசினஸ் 2 இயர்ஸுக்கு மேல இருந்தால் அழையுங்கள் 416-821-4512 என்ற பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது முக்கியமான விடயம், ஆல்ரெடி நீங்கள் செகண்ட் மோர்கேஜ் எடுத்திருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அழையுங்கள் 416-821-4512 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜாக இருக்கலாம், ரெசிடென்டல் மோர்கேஜாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை கொண்டு 1,000+ மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாக மோர்கேஜ் 24 நிறுவனம் இருக்கின்றது. 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சக்தி பகிர்ங்களோடு இணைந்து கொண்டதற்கு.
0: 6:53 அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி மற்றும் சஹானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லை எனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காலையில இருந்து வேலை வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
2: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. மாப்பிள
3: நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
1: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
4: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
5: நன்றி லாவண்யா. நீர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சஹானா.
6: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் நலமா இருக்கிறேன்.
5: சரி, தொடர்ந்து நீங்களும் இரண்டு மணித்தாளங்கள் நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். istfm.co.com நிகழ்ச்சிகளை கேட்கலாம். உங்கள் மொபைலிலும் கூட istfm ஆப்பினை டவுன்லோட் செய்வதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்க முடியும்.
6: அதே வழியில் நாங்களும் வெளியே காலநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். தற்போது வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் பிரகாசமா அப்படி வெளியில வந்து எல்லாருக்கும் வணக்கம் போட்டுட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதே மாதிரி எரிபொருளின் விலை என்ன மாதிரி இருக்கிறது என்னையும் பார்த்துடலாம். நள்ளிரவில் 8% எரிபொருளின் விலை அதிகரித்துக் கொள்ள இருக்கின்றது அப்படின்னு கூறிக்கொண்டு இரண்டு மணித்தியாளங்கள் நாங்களும் வளமை போல எல்லா விஷயங்களும் இன்றைய நாளும் கொண்டு வந்திருக்கிறோம்.
5: நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஊடாகவும் இணைந்து கொள்ள முடியும் இஸ்ட் எஃப்எம் தமிழ். அதே மட்டும் இல்லாமல் யூடியூப் ஊடாக இணைந்து கொள்ள இஸ்ட் எஃப்எம் 102.7. இஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-1212 மற்றும் இஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
6: ஆமாம், அதே மாதிரி முதல் மணித்தியாளத்தில் நாங்களும் முதல் பாடல எடுத்து தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து நல்லதா நாள் விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் முக்கியமான 3 விடயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
5: அதைத் தொடர்ந்து இரண்டாவது மணித்தியாளத்தில் நாங்களும் நேர்களை சந்திக்க அள்ளித்தந்த வானம் நிகழ்ச்சியோடு போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். அதையும் தொடர்ந்து செய்திகள் வரப்போகிறது. இப்படி ஏராளமான விஷயம் வரப்போகுது. எனவே இரண்டு மணித்தியாளங்கள் நீங்களும் சந்தோஷமாக இணைந்திருங்கள் நம்ம ஊர் இவ்வளவு நிகழ்ச்சியினுடாக.

0: 7:08 எஃப்எம் வானொலியில் நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு எடுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த பொழுதில் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம்.
1: ஆமாம், இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த அழகிய வார்த்தை துவளை.
0: துவளை என்றால் நீர்த்தி வலை, இல்லாட்டால் தூறல் என்று அர்த்தம் என்பதுதான் இருக்கிறது. மழை பெய்யும் பொழுது காற்றில் மிதந்து வரும் மிக மெல்லிய நீர்த்துளிகள் அல்லது அருவி கொட்டும் போது சிதறும் பனி போன்ற நீர்த்துளிகளைத்தான் துவளை என்பார்கள்.
1: அதனால வந்து இனிமேல் நாங்களும் வந்து இந்த வார்த்தையை வந்து அப்பப்போது பயன்படுத்தலாம்.
0: அதுவும் அழகு, அதாவது மழை என்பது வந்து பொதுவானதான், ஆனால் அந்த மெல்லிய சாரலை விவரிக்கத்தான் துவளை, அதாவது சாரல் அடிக்கும் பொழுது நாங்கள் அந்த துவளை என்று சொல்லலாம்.
1: சாரலுக்கு பதிலாக துவளை அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லலாம் இனிமேல்.
0: சரி,
1: இதுதான் நாங்கள் இன்றைய நாள் கொண்டு வந்திருந்த அந்த தங்க தமிழ் வார்த்தை. 7:09. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 711,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000 to $80,000 குறைவாக உள்ளதென தெரிவிக்கிறார் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 8175060. You are in good hands with Allstate.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற

0: சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: 7:22 எஸ் எஃப்எம் வானொலியில் இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த பொழுது நாங்களும் நல்லதா நாலு விஷயம் சொல்லும் நேரமாகி இருக்கிறது. இன்றைய நாள் அப்படி என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, உங்கள் கைபேசியில் அடிக்கடி பயன்படுத்தும் ஆப்ஸ், அதாவது இந்த செயலிகளை வந்து முதல் பக்கத்தில் மட்டும் வைங்க. அதாவது இந்த ஃப்ரண்ட் பேஜ்லயே நீங்க லொக் எடுத்தோன்னு வர மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
0: இந்த மொபைல் போன் இல்லாம இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. அநேகமா எல்லாருமே மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே இந்த கைபேசியின் இந்த திரையை வந்து நேர்த்தியாக வைத்திருப்பதன் மூலம் இந்த டிஜிட்டல் கவன சிதறல்களை குறைப்பதற்கான ஒரு சிறந்த வழியாக கருதப்படுகிறது. முக்கியமா அத்தியாவசியமா நீங்க பாவிக்கும் ஆப்ஸ், அதாவது செயலிகளை மட்டுமே முதல் பக்கத்தில் வைத்துக் கொண்டு, இந்த சமூக ஊடகங்களாக இருக்கலாம், இல்லாட்டி விளையாட்டுகள் போன்ற உங்களுக்கு நேரத்தை வீணடிக்கிற மற்ற ஆப்ஸோ செயலிகளை அடுத்தடுத்த பக்கங்களில் வைப்பதன் மூலம், மறைத்து வைப்பதன் மூலம் இவ்வாறு நீங்கள் அந்த நேரத்தையும் சேமிக்க முடியும்.
1: ஆமாம், இதுதான் நாங்கள் இன்றைய நாள் கொண்டு வந்திருந்த நல்ல விஷயமாக இருந்தது. இந்த பொழுதில் நாங்களும் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: வணக்கம் சக்திபகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோட்கேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு இருக்கின்றது. தீர்வையும் தாண்டி பலருக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்று வந்து ஒரு 100,000 டெப்ஸ் இருந்தால் உங்களுடைய கிரெடிட் கார்டு நீங்க எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா மாதம் $3,000 பே பண்ணுவீங்க. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதையும் அவதானிக்க முடியும். இப்படி ஒரு சூழலில் நீங்க இருந்தால் நீங்க ஹோம் இக்விட்டி லோனை பெற்றுக் கொள்ள முடியும். அப் டு 500,000 மட்டும் உங்களோட ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ண தேவையில்லை. $895 $100,000 அது மட்டும் முதலும் சேர்த்து ஹிடன் ஃபீ கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ கிடையாது. அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். இந்த பலருக்கும் இருக்கிறது, ஐயோ மோட்கேஜுக்கு பெரிய அமௌண்ட் போகுது, இல்லை காருக்கு போகுது, கிரெடிட் கார்டுக்கு போகுது, அந்த எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அமௌண்ட் போகிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தால் உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணங்களை கிட்டத்தட்ட 50% வரை குறைப்பது மட்டுமன்றி பிரதான வங்கியான டிடி, பிஎம்எஸ், கோஷி ஆகிய வங்கியில் தான் அந்த மோட்கேஜை பெற்றுத்தர முடியும். 416-821-4512 second mortgage approved in 24 hours, funding in 72 hours, no credit check, no appraisal. 416-821-4512 பிசினஸ் லோன், அதாவது வந்து உங்களோட டெய்லி கேஷ் ஃப்ளோ வர பிசினஸ் ஆயிருந்தாலும் சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது ஏதாவது ஸ்டோராக இருந்தால் உங்களுக்கான மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸையும் நாங்கள் மிக துரித கதையில் பெற்று தருவோம். அலையுங்கள் 416-821-4512. மோகே 24 நிறுவனம் வந்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ரெசிடென்டல் மோர்கேஜ், 1000க்கு மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகவும், கொமர்ஷியல் மோர்கேஜ், கன்ஸ்ட்ரக்ஷன் லோன், பிசினஸ் லோன் என்று ஃபைனான்சியல் சைட்ல வந்து ஒரு முன்னணி வகிக்கும் நிலமாக மக்கள் நன்மதிப்பு பெறும் நிறுவனம் இருக்கின்றது. உங்களுடைய எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருக்கலாம், ரெசிடென்டல், கமர்ஷியல், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512 மீண்டும் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் என்னுடன் கலந்து ஆலோசிக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி சக்தி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் பரிந்துரையை அமெரிக்காவிடமும் மெக்சிகோவிடமும் கனடா அதிகாரப்பூர்வமாக விடுத்துள்ளது. நீண்ட கால அனுகூலங்களை பெற 16 ஆண்டுகளுக்கான புதுப்பித்தலை வட அமெரிக்க ஒப்பந்தத்தில் செய்வதற்கு அமெரிக்க விவகாரங்களுக்கான கெனடி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவும் மெக்சிகோவும் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ள போதிலும் கனடா எந்த பேச்சுக்களையும் தொடங்கவில்லை.
3: தமிழ்நாட்டில் அதிமுகவில் நிலவும் குழப்பங்களை பார்த்து தொண்டர்கள் அச்சமடைய வேண்டாம் என அதன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதேவேளை திமுகவுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்தமை மூலம் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தியதே எடப்பாடி பழனிசாமிதான் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மறுபுறத்தில் அதிமுக பாரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதற்கு காரணமானவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் அதன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார்.
2: உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 70% வரை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் இறக்குமதி செலவு 521 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உள்நாட்டில் எரிபொருள் விலையை அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது என்றும் அவ்வாறு அதிகரிக்காவிட்டால் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முற்றாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் வல்சக்தி அமைச்சர் எச்சரித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: AJX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: பிரைடல் டவுன் டென்டல் டாக்டர் ஜெயபாலன், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பற் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பற் சிகிச்சைகளும் வழங்கப்படும். பிரைடல் டவுன் டென்டல் டாக்டர் ஜெயபாலன், 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 சில்வர் ஸ்டார் ப்ளோவா, யூனிட் 217, மிட்லண்ட் அண்ட் மெக்னிக்கல், மேக்ஸம் பில்டிங் இன் த ரோனா பிளாசா, ஸ்காபரோ. அழையுங்கள் 416-492-3775.
5: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
6: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
5: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
6: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
5: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
6: அழகோ அழகு, 6477873784.
7: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: 7:44 மிஸ்டர் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் முதன்மை 3 பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். அதற்கு முதல் இப்போ பார்த்தீங்கன்னா பிராம்டனில் இன்டர் மாடல் டிரைவ் மற்றும் கோர்வே டிரைவ் பகுதியில் உள்ள ஒரு ஸ்கிராப் மெட்டல் யார்ட் உலோகக் கழிவு யார்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதாக ஒரு தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்றை பார்க்க போகிறோம்.
1: ஆமாம், அடர்ந்த புகை காரணமாக சாலைகளில் விசிபிலிட்டி பார்வைத்திறன் வந்து குறைந்திருப்பதாகவும் இதனால் போக்குவரத்து தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஓ போலீசார் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் அந்த பகுதியை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் வந்து அறிவுறுத்தி இருக்கின்றார்கள்.
0: அது மட்டுமில்லாமல் கோவே டிரைவின் மேற்கு பகுதியில் உள்ள இன்டர் மாடல் டிரைவ் சாலை மூடப்பட்டிருக்கதாம். தீயணைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகளும் அருகில் உள்ள குடியிருப்பாளர்களும் அந்த பகுதியை தவிர்க்குமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
1: மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் சிக்கியுள்ள ஓட்டுநர்கள் தங்களது வாகன ஜன்னல்களை மூடியே வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இதுவரை காயங்கள் குறித்து தகவல்கள் இல்லை. தீ ஏற்பட்ட காரணம் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது.
0: எனவே பிராம்டன் பக்கம் போக போறீங்கன்னா கொஞ்சம் அவதானமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, 7:45 முதன்மை 3 செல்வதற்கு முன்னால் நாங்கள் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கட்டறிய போகிறோம்.
2: மோகேஷ் ரீஃபினான்ஸ் சேவலுக்கு நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகை இந்த பொழுதில் எங்களோட முன்னும் சக்தி பகை இணைந்திருக்கின்ற. வணக்கம் சக்தி பகை.
3: வணக்கம். எந்த ஒரு மோகேஜ் தேவையாக இருந்தாலும் மோகேஜ் 24 நிறுவனத்திடம் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்றா, நீங்க தொலைபேசியில் அழைக்கும் பொழுது முடியுமா முடியாதா, எவ்வளவு காலம் எடுக்கும், இந்த வங்கியில் செய்ய போல எவ்வளவு கோர்ஸ் பண்ணும் என்று கூறி ஆரம்பிக்கின்றோம். இன்டர்நெட் இல்ல, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இதே பொறிமுறையில தான் எங்களை வாடிக்கையாளர் சேவை வழங்கி கொண்டிருக்கின்றோம். மக்களின் நன்மதிப்பு பெற்ற நிறுவனமாகவும் 1000 மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகவும் மோர்கேஜ் 24 நிறுவனம் இருக்கிறது. இன்றைக்கும் இருக்க பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சேலஞ்சான பிரச்சனை, ஒரு கடன், உங்களோட கரண்ட் டெப்ட்ஸ் வந்து ஒரு 100,000 இருக்குன்னு வைங்க. மாதாதான் நீங்க எவ்வளவு கட்டுவீங்கன்னு பார்த்தா $3,000 பிளஸ் உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் குறைந்து செல்லும். இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஹோம் இக்விட்டி லோனை பெற்றால் உங்களோட மாதாந்தம் அதே 1,00,000 ரூபாய்க்கு 3,000 கட்டுறதுல $800 தான் கட்டுவீங்க, வட்டியும் முதலும் சேர்த்து. இது ஹிடன் ஃபீ கிடையாது, லெண்ட ஃபீ கிடையாது. உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ண தேவையில்ல. 100,000 இருந்து அப் டு 500,000 மட்டும் பெற முடியும். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு என்னுடன் கலந்து ஆலோசிக்கலாம். இது மட்டுமன்றி உங்களுக்கு ரீஃபைனான்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு செகண்ட் மோர்கேஜ் இருக்கு, பிரைவேட் மோர்கேஜ் இருக்கு, வெஹிக்கிள் லோன் இருக்கு, கிரெடிட் கார்டு டெப்ஸ் இருக்கு, அப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் போகும். அதே அமௌண்ட் உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்களை புது மோர்கேஜாக ரீஃபைனான்ஸ் பண்ணி பிஎம்ஓ டிடிஎஸ் கொஷி ஆகிய பிரதான வங்கிகளை மாற்றும் பொழுது உங்களுக்கு வார மாதாந்த கட்டுப்பணம் வந்து 50% குறைவாக இருக்கும். 416-821-4512 அழையுங்கள். 416-821-4512 இது மட்டுமன்றி செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் 24 hours பண்ணிங்க 72 hours. 416-821-4512 பிசினஸ் லோன் அப்ரூவல் இன் 1 week, 2 இயர்ஸ்க்கு மேல பிசினஸ் இருக்கணும், கிரெடிட் ஸ்கோர் 700 மேல இருந்தால் 416-821-4512 416-821-4512 என்று அழைத்து என்னுடன் கலந்து ஆலோசிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மோர்கேஜாக இருக்கலாம், அதற்கான மோர்கேஜை நாங்கள் பெற்று தருவோம். கொமர்ஷியல் மோர்கேஜ், அதாவது கொமர்ஷியல் மோர்கேஜ் என்னும் பொழுது பிசினஸையும் சேர்த்து வேண்ட போறீங்க இருந்தாலும் கூட அதற்கு சேர்த்து நாங்கள் பெற்று தருவோம். சில கமர்ஷியல் மோர்கேஜ் வந்து அப் டு 90% மட்டும் உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை எங்களால் பெற்று தர முடியும். பிரதான வங்கிகள் 416-821-4512 இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி அல்லது லேண்ட் வேண்ட போறீங்க இருந்தாலும் கூட, எந்த ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பர்ச்சேஸ் ஆக இருக்கட்டும், பிசினஸ் லோனாக இருக்கட்டும், கொமர்ஷியல் மோர்கேஜ் ஆக இருக்கட்டும், கடந்த 10 மேலாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 நாங்கள் சேவையாட்டி கொண்டிருக்கின்றோம். மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைப்பதற்கு 416-821-4512 என்ற இலக்கு தொலைபேசியில் அழைப்பதன் மூலம் நீங்கள் என்னுடன் கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வை தொலைபேசி ஊடாகவே நான் தருவேன். முடியுமா முடியாதா என்று அழையுங்கள். மோர்கேஜ் 24.
2: நன்றி சக்தி பகை எங்களோடு நடந்து கொண்டதுக்கு.
0: 7:48 மிஸ்டர் எஃப்எம் வானொலியில் இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவினை நிகழ்ச்சி எழுத்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த பொழுது நாங்களும் இன்னும் அந்த முக்கியமான செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் கனடா தொழில்நுட்ப ரீதியாக மந்த நிலைக்கு, அதாவது டெக்னிக்கல் ரிசஷன் சென்றுள்ளதாக சமீபத்திய பொருளாதார தரவுகள் காட்டிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் கனடா அமெரிக்காவின் 51st மாநிலமாக வேண்டும் என்ற கருத்தை சமூக ஊடகத்தில் முன்வைத்திருக்கின்றார்.
0: மீண்டும் மீண்டுமா அந்த மாதிரி இருக்கு. அதுவும் கனடாவின் இந்த பொருளாதார பலவீனத்தை சுட்டிக்காட்டித்தான் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காராம். இதற்கு பதிலளித்த மார்க் கானி என்ன சொல்லிருக்காண்டா, கனடாவின் பொருளாதாரத்தில் சவால்கள் இருப்பதை ஒப்புக்கொண்டாலும் நாடு மேலும் வலுவான மற்றும் சுயாதீனமான பொருளாதாரத்தை உருவாக்கும் பாதையில் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: இதேவேளையில் டக்ஃபோர்டு உள்ளிட்ட கனடிய தலைவர்கள் கனடா ஒருபோதும் 51st மாநிலமாக மாறாது, அது விற்பனைக்கு இல்லை என்று டிரம்பின் கருத்தை கடுமையாக நிராகரித்திருக்கிறார்கள்.
0: இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்க அதிகாரிகள் மெக்சிகோ மற்றும் அமெரிக்க எல்லைக்கு கீழே எல்லைக்கு அருகே கீழே இருக்கின்ற சுமார் 1933 அடி நீளமும் 55 அடி ஆழமும் கொண்ட ஒரு நவீன போதைப்பொருள் கடத்தல் சுரங்கத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்களாம்.
1: ஆமாம், டோவானா மற்றும் சாண்டியோகோ பகுதிகளை இணைத்து இந்த சுரங்கத்தில் மின்சார காற்றோட்டம் மற்றும் மின்சார ரயில் வசதி இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது.
0: விசாரணையில் பார்த்தீங்கன்னா 2 டன்களுக்கு மேற்பட்ட கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் ஜாலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் காட்டல் என்கின்ற ஒரு காட்டல் தொடர்பு இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
1: இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிய வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார்.
0: இன்னொரு செய்தியாக, மத்திய கிழக்கில் என்ன நடக்குதுன்னா, நிலவும் இந்த தற்போதைய நெருக்கடிகளுக்கு, இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும், அதற்கு பாதுகாப்பாக செயல்படும் சக்திகளுமே காரணம் என்று சுட்டிக்காட்டியுள்ள ஈரான், இஸ்ரேலுக்கு எதிராக வெறும் கண்டனங்களை மட்டும் வெளியிடாமல் சர்வதேச சட்டங்களை நிலைநாட்டும் வகையில் அதன் மீது கடுமையான மற்றும் பிணைப்புமிக்க ஒரு தண்டனை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிடம் அவசர கோரிக்கை விடுத்திருக்கிறதாம்.
1: மேலும் பெய்ரூட் மீதான தாக்குதல்களை அமெரிக்காவால் ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் நிறுத்த முடியும் என்பது அந்நாட்டின் செல்வாக்கை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ள ஈரான், அப்படி இருந்தும் கடந்த பல மாதங்களாக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போர் நிறுத்த மீறல்களை ஆக்கிரமிப்புகளையும் ஏன் சர்வதேச சமூகம் தடுத்து நிறுத்தவில்லை என கடுமையான கேள்வியும் வந்து எழுப்பியிருக்கின்றார்கள்.
0: 7:50 காற்றடையோடு இணைந்திருக்கின்றீர்கள். முதன்மை 3 பகுதி பார்த்தோம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Idiyal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
6: 416-908-5656. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 Cash Point.